0: அதே இடத்துல ஆண்டவர் பொங்கலையும் என்னையும் இந்த காலை வேளையில அடையாளமா கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இதே தாவீத கர்த்தர் அந்த இடத்துல ஏலா பள்ளத்தாக்கில ஒரு அடையாளமாய் மாற்றினார். நான் சொல்ல முடியும், அடக்க நினைத்தவரிடத்தில் அடையாளமாய் கர்த்தர் தாவீதை மாற்றினார். நான் திரும்ப சொல்றேன், அடக்க நினைத்தவரிடத்துல தாவீது ஒரு அடையாளமாய் மாறினார். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஊழியத்துல இன்னைக்கு எழும்பணும்னு நினைக்கிறோம், இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடக்கி போட்டுறணும், இவங்களை வளர விட கூடாது அப்படின்னு நினைக்கிற நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா இருக்கிறாங்க. ஆனா அவர்கள் நடுவுல உங்களும் என்னையும் ஆண்டவர் ஒரு அடையாளமாக கர்த்தர் பயன்படுத்துவார் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. ரெண்டாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம், அழிக்க நினைத்தவனுக்கு மேல் ஆளுகை உனக்கே, அழிக்க நினைத்தவன் மேல் ஆளுகை உனக்கே அப்படின்னு நம்ம பார்த்தோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 1 Samuel 17:43-44 நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அங்க கோலியாத் எப்படி ஆகிலும் தாவீத அழிச்சிடணும்னு நினைக்கிறான். இந்த கோலியாத் தாவீத அழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறான். வார்த்தை சொல்லுது பாருங்க,
1: 43
0: பார்த்து, நீ தடிகளோடு தடிகளோடு என்னிடத்தில் வர நான் ஆயா என்று சொல்லி அவனை தன் தேவர்களின் பெயரை கொண்டு தாவீதை சபித்தான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, என்னிடத்தில் வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். கோலியாத் தாவீதை எப்படியாகிலும் அழிச்சிடணும்னு நினைக்கிறான். தாவீதை எப்படியாகிலும் அழிச்சிடணும்னு நினைக்கிறான். இன்னைக்கு நான் சொல்ல முடியுங்க, இன்னைக்கு ரொம்ப அதிகமா இந்த சம்பவம் எங்க பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ வட்டாரத்துல. அதுவும் ரொம்ப வேதனையா சொல்லணும்னா, சில ஊழியக்காரங்க நடுவுல இப்படிப்பட்ட குணம் இருக்குது. என்ன குணம் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, வளர்றவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற குணம், வளர்றவங்களை ஏதோ ஒரு விதத்துல அவங்கள நிந்திக்கிற ஒரு குணம் இருக்கு, அவங்க வளர்ச்சிய விருப்பம் இல்லாத ஒரு குணம் இருக்கு. அவங்களை எப்படி ஆகிலும் ஏதாவது ஒரு விதத்திலையாவது அவங்க வளர்ச்சியை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுகிற ஒரு குணம். இது அதிகமா எங்க இன்னைக்கு ரொம்ப வேகமா, இன்னைக்கு நான் சொல்லணும்னா, ஒரு கொடிய வியாதி அப்படின்னு எடுத்தோம்னா கேன்சர். கேன்சர் வந்து சொல்ல முடியும் கொடிய வியாதி. அதை காட்டிலும் ரொம்ப வேகமா இது பரவி கொண்டிருக்கு. நிறைய ஊழியர்களை, நிறைய வளர்ந்து வருகிறவங்களை அழிக்கணும்னு நினைக்கிற ஒரு குணம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும்னா, இந்த கோலியாத் தாவீதை அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னா, கோலியாத்துக்கு நடுவுல, கோலியாத்து இருக்கிற அதே இடத்துல தாவீதை ஒரு அடையாளமாய் கர்த்தர் பயன்படுத்தினார். என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அவன் சொல்ல முடியும், இந்த கோலியாத்த அழிக்க நினைச்ச கோலியாத்த தாவீது மேற்கொண்டு கோலியாத்துக்கு ஒரு அடையாளமாய் கர்த்தர் தாவீதை பயன்படுத்தினார். அதான் அழிக்க நினைத்தவனுக்கு மேல ஆளுகைய கர்த்தர் தந்தார். அழிக்க நினைத்தவன் மேல ஆளுகைய கர்த்தர் தாவீதின் இடத்துல கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். ஆண்டுடைய பரிசுத்தமுள்ள நாம மகிமைப்படுவதாக. ஒருத்தங்க நமக்கு விரோதமா எழும்புறாங்களா, ஊழியத்துக்கு விரோதமா பேச பேசுறாங்க, அன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்மளை ஆண்டவர் அதே இடத்துல அடையாளமாய் பயன்படுத்தியும் ஆண்டவர் ஒரு அடையாளம்.
1: இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com
0: அதுக்கு நடுவே தாவீதின் கையில ஒப்பு கொடுத்து ஆளுகைய தாவீதின் வசமாய் திருப்பி கோலியாத்தை அதே ஏலா பள்ளத்தாக்கில மடங்கடிக்க பண்ணினார், விளப்பண்ணினார். இன்னைக்கு உங்களையும் அப்படிதான் கர்த்தர் செய்ய போகிறார். நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்காக எனக்காக கர்த்தர் செய்து ஆண்டவர் தம்முடைய நாமத்தை தேசத்துல மகிமைப்படுத்த போகிறார். அடுத்து இன்னொரு காரியத்தை வாசிக்க போறோம், ஆண்டவரின் இருதயத்துக்கு ஏற்றவன் நீயே என்று பார்க்கிறோம். ஆண்டவரின் இருதயத்துக்கு ஏற்றவன் நீயே என்று சொல்லி நம்ம தாவீதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 13:22 வாசிக்கிறோம். ஈசாயின் குமாரனாகிய தாவீதை இறுதிக்கு
1: வெப்சைட்
0: கண்டேன் என்று ஆண்டவர் ஆவி ஒரு அடையாளமாய் தன்னுடைய வாழ்க்கையில நிலைநாட்டப்படுகிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நான் சொல்ல முடியும், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சாட்சிய சொல்ல முடியுமா? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லு, என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து இப்படிப்பட்ட ஒரு மகிமையான சாட்சியை சொல்ல முடியுமா? நம்ம இன்னைக்கு எத்தனை பேரு மனுஷனை பிரியப்படுத்துறவங்களா மாறி இருக்கிறோம், மனுஷனுக்கு ஏற்றது போல நம்ம மாறி இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்னா ஆண்டவர் உங்களை குறித்து என்னை குறித்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்லி உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் இன்னைக்கு நம்ம மேல ஒரு பெரிய தரிசனத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களை கொண்டு என்ன கொண்டு கர்த்த தேசத்துல ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஒரு பெரிய காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா, எப்படி இந்த தாவீத எப்படி இந்த தாவீது கர்த்தருக்கு முன்பாக பெரிய காரியங்களை அடையாளங்களை செய்கிறவனா மாறினா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதே ஒன்று சாமுவேல் 17 அதிகாரத்தினுடைய 33 வசனத்திலிருந்தே நம்ம வாசிட்டு வந்தோம்னா, அதுல தாவீது சவுல் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார். 32 வாசிக்கிறோம், தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்றார். இந்த பெலிஸ்தியனோடு யுத்தம் பண்ணுவேன் என்று இந்த தாவீது சொல்லுகிறத பார்க்கிறோம். எல்லாரும் யுத்தம் பண்ண துணியலைங்க, எல்லாருடைய வாழ்க்கையிலும் யுத்தத்துக்கு யுத்த களத்துல நிக்கிற அநேகருடைய வாழ்க்கையில யுத்தம் பண்ண துணியல. ஆனா இன்னைக்கு நான் சொல்ல முடியும்னா, நீங்களும் நானும் யுத்தம் பண்ணுகிறவங்களா மாறணும். இங்க வேதம் சொல்லுகிறது, சவுலும் அவனோடு இருந்தவர்களும் இந்த கோலியாத்தனுடைய சத்தத்தை கேட்டு 40 நாட்கள் காலையிலயும் மாலையிலயும் கோலியாத் வந்து ஜனங்களுக்கு முன்னாடி நின்று கர்த்தரை நிந்திக்கிற பொழுது எல்லாருமே போய் ஒளிஞ்சு கொண்டாங்க, 40 நாட்கள் ஒளிஞ்சு கொண்டாங்க. இன்னைக்கு இது புரியவே இல்லை, காலையில வந்து சத்துறான், மாலையில வந்து கத்துறான், ஆனா யாருக்குமே இந்த கோலியாத்தை எதிர்க்கணும் அவனோட யுத்தம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் என்ன செய்யலன்னா வரவே இல்லைங்க. ஆனா தாவீது என்னைக்கு இந்த சத்தத்தை கேட்கிறானோ, கோலியாத்தனுடைய சத்தத்தை கேட்கிறானோ, அன்னைக்கு தாவீதுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியம் வருது. இவனை நான் அழிப்பேன்னு சொல்லி, இவனை நான் அழிப்பேன் அப்படிங்கிற ஒரு பெரிய வைராக்கியம் தாவீதுக்குள்ள எழும்ப ஆரம்பிக்குது. இன்னைக்கும் நான் சொல்ல முடியும், ஒருவேளை அநேகர் அமைதியா இருக்கிறது போல நம்மனால என்ன செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அமைதியா இருக்க முடியாது. அநேகர் பரவாயில்லைங்க, யாரோ இந்த ஊழியத்தை செய்யட்டும், யாரோ இந்த காரியத்தை செய்யட்டும் அப்படின்னு நிக்கிறது போல நீங்களும் செய்ய முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அமைதியா இருக்க முடியாது. இன்னைக்கு நீங்களும் நானும் யுத்த களத்துல நின்று போராட வேண்டிய போராளிகளா நான் நீங்களும் நானும் நிக்கிறோம். இன்னைக்கு தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நான் சொல்ல முடியும்னா, இன்னைக்கு ஆண்டவரால பயன்படுத்தப்படுகிற ஒரு பாத்திரமா நீங்களும் நானும் மாற
1: வேண்டும்.
0: ஆண்டவருக்கு எழும்புகிற யுத்தம் பண்ணுகிற ஒரு யுத்த அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல கத்தர் வச்சிருக்கிறார். இன்றைக்கும் நம்ம யுத்தம் பண்ண எழும்புவோமா? ஆண்டவர் நம்மை அந்த யுத்த களத்துல கத்தர் பயன்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். கத்த இந்த யுத்த களத்துல நம்ம நம்ம நம்மளை பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அதை 33 வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ அந்த பெலிஸ்தீனோடு எதிர்த்து யுத்தம் பண்ண உமால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றார். நான் சொல்ல முடியும், நம்ம யாரோடு யுத்தம் பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்னா சாதாரண ஆட்களோடு அல்ல, சாதாரண ஆட்களோடு இல்ல, சில யுத்த வீரர்களை எதிர்க்கிற ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். சில யுத்த வீரர்களை நீங்களும் நானும் என்ன செய்யறவங்களா மாறுகிறோம் அப்படின்னு சொன்னா எதிர்க்கிறவங்களா மாறுகிறோம். சில பலவான்களை எதிர்க்கிற அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல கர்த்தர் என்ன செய்வார்னா தருவார். இன்னைக்கு அதேதான் தாவீதுக்கு ஆண்டவர் செய்தார். நீங்க சொல்ல முடியும்னா, சவுல் அவன் மிகப்பெரிய யுத்த வீரன். ஆனா தாவீதுக்கு ஒண்ணு தெரியும், யுத்தம்னா என்னன்னே தெரியாது, போராட்டம்னா என்னன்னே தெரியாது. ஒன்னே ஒண்ணு தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும், கர்த்தரை ஆராதிப்பது அப்படின்னு சொன்னா தாவீதுக்கு நல்லா தெரியும். கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்பது தாவீதுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படி கர்த்தரை பிரியப்படுத்தணும் நிமித்தம் யுத்தம் களத்துல வந்த தாவீத யுத்த மனுஷனாய் ஆண்டவர் பயன்படுத்த ஆரம்பித்தார். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான மனுஷருடைய நிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், மனுஷருடைய சில அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம். நீங்களும் நானும் உண்மையான உள்ளத்தோடு கர்த்தரை ஆராதிக்கிறவங்களாய் மாறணும்னு சொன்னா நமக்கு தெரியும், ஒரு யுத்த காலம் நமக்கு இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம தான் சில பலவான்களை எதிர்த்து யுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு நமக்கு தெரியாத காலத்திலையும் ஆண்டவர் யுத்த காலத்துல உங்களோடு என்னோடு இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார், ஒரு பெரிய ஜெயத்தை ஆண்டவர் நமக்கு கட்டளையிடுவார். இங்க என்ன இருதயத்தை ரொம்ப தொட்ட ஒரு வேத பகுதி இந்த வசனம் தான். அப்போ தாவீது சொல்றார் பாருங்க, 34வது வசனத்துல தாவீது சவுலை பார்த்து, சவுல் சொல்றாரு உன்னால அந்த மனுஷனோட எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாது, உன்னால அந்த மனுஷனோட எதிர்த்து யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்னப்போ தாவீது சொல்றாரு 34வது வசனத்துல, தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தை இழுக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன், அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடையை பிடித்து அடித்து அதை கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறார், அதை கொன்று போட்டேன் என்று சொல்லுகிறார். நான் சொல்ல முடியும்னா இந்த தாவீத இவ்வளவு அடையாளங்களா ஆண்டவர் பயன்படுத்துவதற்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, தன்னை எதிர்க்க நினைத்த தன்னை அழிக்க நினைத்த கரடிகளையும் சிங்கங்களையும் இந்த தாவீது கொன்று போட்டவனாய் மாறினார். எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களோடு இருக்கும்போது அல்ல, எல்லாரும் கூட்டமா இருக்கும்போது சத்துருக்களை ஜெயிக்கிறவனாய் அல்ல, தனிப்பட்ட விதத்துல இந்த தாவீது தனிப்பட்ட விதத்துல கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது தாவீது என்ன செஞ்சார்னா, தன்னை எதிர்த்த தன்னோடு யுத்தம் பண்ண நினைச்ச சில மிருகங்களை அடித்து போட்டான். இன்னைக்கு நான் சொல்ல முடியும்னா, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சத்துருக்கள் நம்மளோடு போராடுகிற வேலையில சத்துருக்கு முன்னாடி தோத்து போகிறோமா?
1: சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்
0: ஜெயம் எடுக்கிறோம். அந்த போராட்டத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறவங்களா இருக்கிறோம் அப்படிங்கறத காட்டிலும் சத்துருக்கு முன்னாடி விழுந்து போகிற அனுபவம் தான் நிறைய நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிறது. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்ல முடியும்னா, தாவீது தனிப்பட்ட வாழ்வில ஜெயம் எடுத்தது போல நீங்களும் நானும் ஜெயம் எடுக்க ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் கிருபை பாராட்டுவார். தாவீது சொல்றார் பாருங்க 35வது வசனத்துல, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பிவிட்டேன், அது என் மேல் பாய்ந்த போது அதன் தாடையை பிடித்து அடித்து கொன்று போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 36வது வசனத்துல சொல்றாரு, அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் அடியானாகி நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் அவைகளில் ஒன்றை போல இருப்பான், அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே. ஆண்டவரை நிந்திப்பதுல தாவீதுக்கு வேதனை, ஆண்டவரை நிந்திப்பதுல ஆண்டவருடைய நாமம் நிந்திக்கப்படுவதில் தாவீதால ஏற்றுக்கொள்ள முடியாதனால வைராக்கியம் கொண்டு எழும்புகிறார். அவர் வைராக்கியம் கொண்டு கர்த்தருக்காக ஏதாகிலும் ஒன்று செய்ய வேண்டும் என்று சொல்லி எழும்பினது நிமித்தம் ஆண்டவர் தாவீதை அந்த யுத்த களத்துல கர்த்தர் பயன்படுத்தினார், யுத்த களத்துல பயன்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற என் அன்பு சகோதரனே சகோதரிய, தூங்குகிற நேரம் அல்ல, அமைதியா இருக்கிற நேரம் அல்ல, யுத்த களத்துல எழுந்து போராடுகிற ஒரு நேரம், யுத்த களத்துல நீங்களும் நானும் நின்று யுத்தம் பண்ண வேண்டிய ஒரு நேரம். ஒருவேளை கோலியாத்தனுடைய கர்ஜனைகள் நம்மை கலங்க பண்ணலாம், ஆனா நான் சொல்ல முடியும்னா, நீ உங்களை கொண்டு என்னை கொண்டு கோலியாத்த கத்தர் முறியடிக்க பண்ண போகிறார். அவன் சொல்ல முடியும்னா, இந்த யுத்த காலத்துல தாவீது வரும்போது சாதாரண ஆற்றில் இருக்கிற கூழாங்கற்களை எடுத்துக்கொண்டுதான் தாவீது யுத்த களத்துக்கு வந்தார். தாவீது யுத்த களத்துக்கு வந்தார். ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, கத்தர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி அவர் பேதைகளையும் பைத்தியங்களை கத்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த வசனத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச காரியம், உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவைகளையும் இழிவானவைகளையும் அற்பமா எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொள்கிறாராம். இந்த யுத்த காலத்துல ஆண்டவர் உங்களையும் என்னையும் கத்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கோலியாத்துகளை அழித்து ஜெயம் எடுக்கத்தக்க ஒரு அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல வைக்க போகிறார். எத்தனை பேர் நம்ம ஆயத்தமா இருக்கிறோம், சில கோலியாத்துகளை அழித்த போடுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் நம்ம மேல கத்தர் வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் தான் இந்த கடை

0: காலத்துடைய தல ஆளுகைய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். அழிக்க நினைத்தவன் மேல ஆண்டவன் நமக்கு ஒரு ஆளுகைய கர்த்தர் கொடுத்தார். அதே போல அடக்க நினைத்தவன் இடத்தின் மேல ஒரு ஆளுகைய கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக உங்களை என்னையும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். கர்த்தர் பயன்படுத்துகிறார். கர்த்தர் இந்த நாட்களில பயன்படுத்துவார். அப்படி ஆண்டவருடைய சமூகத்துல கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? கிருபையும் இரக்கம் நிறைந்ததான மகிமை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்கா நன்றி. ஆண்டவரே, எங்களை அடையாளங்களாக கர்த்தர் பயன்படுத்துங்கப்பா. அடக்க நினைத்தவர்களிடத்துல, அழிக்க நினைத்தவர்களிடத்துல எங்களை அடையாளமாய் பயன்படுத்துங்க. ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்களும் நானும் மாற. ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்துல சத்துருக்களை ஜெயிக்கிற அபிஷேகத்துக்கு நேராய், ஆண்டவரே, தனிப்பட்ட விதத்துல சத்துருக்களோடு யுத்தம் பண்ணி மேற்கொள்ளுகிற அபிஷேகத்தை ஆண்டவர் எனக்கும் எங்களுக்கும் தந்து மிகுந்த ஆசீர்வாதத்துக்கு ஏதுவாய், மிகுந்த ஜெயத்துக்கு ஏதுவாய் ஆண்டவர் எங்களை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தாழ்த்துகிறோம், பெருமையாக அர்ப்பணிக்கிறோம். குறிப்பாக இந்த சங்கம வானொலியோடு கூட இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பயன்படுத்துவோம். இப்படிப்பட்ட யுத்த அபிஷேகத்தை ஆண்டவர் அவர்களுக்கு தருவீரார். இந்த ஊழியத்தை பலவிதமான போராட்டத்துக்கு நடுவில் ஆண்டவரே, பலவிதமான உபத்திரவத்தின் அடிப்படி கர்த்தர் கொடுத்த திட்டத்தை உண்மையா செய்து வருகிற அருமையான தேவனுடைய மனுஷனுக்காக, குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை இன்னும் வல்லமையா கர்த்தர் பயன்படுத்துங்க. சங்கம வானொலியை கொண்டு அநேக தேசங்களுக்குள் ஒரு எழுப்புதல, அநேக தேசங்களுக்குள் ஒரு உயிர் மீச்சியை ஆண்டவர் கட்டளிடுவீராக. தேவனுடைய நாமையும் படும் ரட்சகரேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள எங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன் பாஸ்டர். அருமையான வார்த்தை. ஆமே, அடக்க நினைக்க நினைத்தவர்களுக்கு அடைக்கலமாக அடையாளமாக வைக்கிற கர்த்தர் எங்களுக்குள்ள பெரிதான காரியங்களை செய்து வழி நடத்துவார். ஆமே, சாமிகள் மத்தியில தாவீதை கர்த்தர், தேவிதன் கொலாயத்தை அவர் எப்படி வெற்றிகரமாக அந்த போராட்டத்துக்குள் இருந்து அவர்களுக்கு வெற்றி கொடுத்தது போல எங்களையும் கத்தர் வழி நடத்துவதற்கு கொடுத்து வழி நடத்துவார் என்று நம்பி, எங்களை கத்தர் அவருக்குரியவர்களாக பார்த்தவர்களாக நடப்பதற்கு நீங்க கொடுத்த ஆசீர்வாதமான அருமையான வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் பாஸ்டர். உங்களையும் உங்களோட குடும்பத்தாரையும் கத்தர் மென்மேலமாக உங்களோட ஊழியத்திலையும் இருந்து கத்தர் வழி நடத்துவராக நடத்துவாராக. இப்போ நான் மகேந்திரன் ஐயாவிடம், மகேந்திரன் ஐயாவை அன்போடு வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் ஐயா.
2: பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.
1: ஆமென். ஆமென்.
2: அருமையிலே பாஸ்டர் ஜெயராஜ், ஒரு அருமையான காரியம், சோர்ந்து போறதுக்கு இந்த வார்த்தை மிகவும் உச்சமா இருக்கு. ஊழியத்துல அல்லது யாராவது எங்களோட ஊழியத்தை அடக்க முயன்றால், யாராவது எங்களுடைய தாளந்தை அடக்க முயன்றால், அதுக்கு கர்த்தருடைய பதிலை பாஸ்டர் ஜெயராஜ் அருமையா விளக்கத்தை கொடுத்தார். கேட்கும்போது உற்சாகமா இருக்கு. எங்களை எவரும் அடக்க முடியாது, கர்த்தர் எங்களோடு இருக்கிறார். அதுதான் காரணம். இந்த வானொலி அநேக எதிரிகள் இருக்கிறார்கள், வானொலி வளரக்கூடாது என்று. ஆனால் அப்படி இருந்தும் கர்த்தர் எங்களோடு இருக்கிறபடியால், இந்த ஊழியக்காரன் சொன்னபடி எங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாது கர்த்தர் எங்களை பாதுகாப்பார். அருமையான வசம் வசஜர்கள் கர்த்தர் உங்களையும் உங்களுடைய எங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமே.
1: ஆமேன் சிஸ்டர். புசுபா அவர்கள் செய்தியை கொடுக்க போறார்கள். யாவரும் அன்பாக வரவழைப்போமாக. நன்றி, நன்றி சிஸ்டர்.
3: ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் கொடுத்த நல்ல அருமையான சலாக்கியத்துக்கு ஆய்ந்து வாய்ந்தவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளும் சங்க வானொலி கூடாக நித்திய ஒளிச்சது நேரத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். அந்த நேரத்திற்காக இந்த வாய்ந்தவனை சோசரிக்கிறேன். நாளும் கர்த்தர் பாடின எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்தி சங்க வானொலி ஊழியத்தையும் கட்டுக்கொள்ள நேர்களையும் மீண்டுமாக வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் பாடின எல்லா கிருபைக்காக நன்றி செலுத்தி அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிப்போம், ஜெபிப்போம். சோஸ்ரம் ஆண்டவரே, கிருபியாய் தந்த நல்ல தருணத்துக்காக உமக்கு கோடி கோடி சோஸ்ரம் செலுத்துகிறேன். நாங்கள் வேண்டிக் கொள்வதை விட நினைப்பதை விட மிகவும் அதிக அப்படிங்கிற கர்த்தாவே, அவைகளை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, இதே அப்பா செவியில கேட்கவும் இல்லை, இதயத்தில் அவை தோன்றவும் இல்லை. அவ்வளவாய் நீங்கள் ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து கொண்டிருக்கிற கிருபிகளுக்காக நன்றி செலுத்துறேன். இந்த நாளில் இந்த வானொலிக்காய் நன்றி, நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காய் நன்றி, இந்த வார்த்தையின் வெளிச்சத்தின் நிறத்துக்காக நன்றி அப்பா. வெளிச்சத்தின் தகப்பன் வெளிச்சம் கொடுக்க இந்த வார்த்தையின் வெளிச்சமாக இருக்கிறீரப்பா, நீங்க வார்த்தையா இருக்கிறீங்களே, அதுக்காக சோஸ்திரம் அப்பா. அப்பா அடியாலை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவர். என் வாயின் வார்த்தைகளும் என் இதயத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாய் இருப்பதா, நீர் எவ்வளவேனும் உங்கள் மூலமாய் பெருகணும் ஆண்டவர், நான் சிறுகணும் ஆண்டவர். கற்றுக்கொடுங்கப்பா, பயன்படுத்துங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் அப்போ கடந்து செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக சிறிய ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் அதுக்கு பிற்பாடு வார்த்தையை வெளிச்சத்தை காண்போம். ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். கர்த்தருக்கு சோஸ்திரம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் தோதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மையா

வார்த்தைகள் உங்களோடு பேசும், நிச்சயமாக அது பேசுகிற வார்த்தைகள், அது ஒருமுறை திரும்பாத வார்த்தைகள். அப்படி வார்த்தையானவர் அவர், அது வார்த்தையானவர் என்று நாளும் பேசினார். நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், கைவிட்டு போனதை கைவிட்டு எடுத்துக்கொள் என்று சொல், இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 6 அதிகாரம் 7 வசனத்தில் அப்படியாக சொல்லப்பட்டது. கைவிட்டு போனதை கைவிட்டு எடுத்துக்கொள் என்று சொல்லி, அங்கு யாரை எடுத்து என்னத்தை எடுத்துக்கொள் சொன்னால், தொலைந்து போன கோடாரியை எடுத்துக்கொள். எதை இப்படி எடுத்து எடுத்துக்கொள் என்று சொன்னால், அங்கே இருக்கிறது, பக்கத்துல இருக்கு, உன் அருகில இருக்கிறது, நீ விசுவாசத்தோடு எடுத்துக்கொள், பிற்படிந்து செயற்பட்டு எடுத்துக்கொள், நெருங்கி வந்து உறவாடி எடுத்துக்கொள். அப்படியாக நாங்கள் கற்றுக்கொண்டோம் அந்த கோடாரியை. எதை போட்டு எடுத்துக்கொண்டால், ஒரு சாதாரண ஒரு மரக்கிளையை போட்டு அந்த இரும்பை, அந்த மரக்கிளையால அந்த இரும்பை மிதக்க வைக்க முடியும். அதாவது அந்த மரம், சிலுவை மரம், அந்த கல்வாரி சிலுவை தந்த வெற்றியினால நாங்கள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள முடியும். அது இரும்பா இருந்தான, கரும்பா இருந்தான, எறும்பா இருந்தான, அதை எடுத்துக்கொள்ள முடியும். எதுவா இருந்தாலும், அது சுகத்தையோ பலத்தையோ மன வேதனையோ கண்ணீரோ, அதை எல்லாவற்றையும் மாற்றி களிப்பை எடுத்துக்கொள்ளலாம், சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ளலாம், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ள, எதெல்லாம் வேணுமா, எதெல்லாம் கைவிட்டு போனண்டு உறவை நினைத்தோ, உள்ளே உங்களுடைய உரிமையை நினைத்தோ, இந்த காரியத்தை குறித்து நீங்கள் நானும் இந்த நாளில் கலந்து தவிக்கிறோமா? அதை கைவிட்டு போனதை கைவிட்டு எடுத்துக்கோ, விசுவாசத்தோடு எடுத்துக்கோ, வார்த்தையின் வல்லமையை பெற்றுக்கொண்டு எடுத்துக்கோ, வெற்படைந்து எடுத்துக்கோ, நெருங்கி வந்து உறவாடி எடுத்துக்கோ. அப்படியாக எடுத்துக்கொண்டவன் தான் அந்த வேலைக்காரன், தன் இழந்து போன கோடாரி. ஐயோ என்று சூழ்நிலையை பார்த்து சொன்னான், இரவலா வாங்கினேன் என்று சொன்னான். அது இரவலாக தான் என்ன, கடனாய் வாங்கினா என்ன, எட்டு காசுக்கு வாங்கினா என்ன, எத்தர் சொல்கிறார், எடுத்துக்கோ எடுத்துக்கோ மகனே மகளே. இதனாலும் அதனுடைய வார்த்தையின் தொடர்ச்சியை தான் வேண்டியமாக நாங்கள் பார்க்க போவோம். எடுத்துக்கொள் அப்படித்தான் யோவானது சுவிசேஷம் 11 அதிகாரத்துல பார்க்கும். மாத்தாளை பார்த்து, மாத்தாளை மாத்தாளை மாத்தாளை பார்த்து என்று சொல்ல, நீ விசுவாசித்தான் மகிமையை காண்பாய் என்று சொன்ன. உன் உறவை எடுத்து, உன் உறவை எடுத்துக்கோ. எப்படி எடுத்துக்கோ, நீ விசுவாசிச்சு எடுத்துக்கோ. எது கைவிட்டு போனதென்று, நீ ஒரு வளைது முடிந்தது என்று கல்லை புரட்டி வச்சிருக்கலாம், அந்த உறவை முடிந்தது என்று சொல்லி அது முடிந்தது என்று நினைத்து அதுக்கு கல்லறை போட்டிருக்கலாம், கல்லறையாக நினைச்சிருக்கலாம். இல்லை இல்லை, அந்த கல்லை புரட்டி போட்டு உன் உறவை எடுத்துக்கோ. உயிர்த்த வல்லமையான தகப்பன் சொல்லுவார், இதோ மறித்து சதா காலம் நான் உயிரோடு இருக்கேன்னு சொன்ன தேவன் அங்கே உறவை எடுத்துக்கொள்ளும்படியாக எடுத்துக்கொடுத்தாள். மருத்துவனை உயிர்த்தரச் செய்தார். அப்படியாக நேற்றைய தினத்திலே நாங்கள் பார்த்தோம், தியானித்தோம். இன்றைக்கு எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார், இது எடுத்துக்கொள் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், நாங்கள் ரூத்தின் புத்தகத்தில இருந்து நாங்கள் சில காரியங்களை பார்க்க போறோம். அங்கே ரூத், ரூத்தை குறித்து எல்லாருக்கும் தெரியும். ரூத் என் கணவனை இழந்து அங்கே என்ன செய்கிறாள், மாமியாரோடு மரணத்தை பிடித்து நடக்க வலிக்கிட்டாள். அங்கே எங்கே இருந்து அவர்கள் ரோத்து அவர் என்ன செய்தால், வாழ்க்கைப்பட்ட இடத்திலே அங்கே கணவனை இழக்கிறார். இழந்து வேதனையின் பகுதியில் மறைத்து போனவன் வாழ்க்கையில் அங்கே என்ன செய்கிறார், அந்த வாழ்க்கையிலே அவர்கள் மூவாப் தேசத்திலே இருந்தார்கள், வாழ்ந்தார்கள். நகோமி அவருக்கு மாமியாரா இருந்தாள். அப்படியாக அவளுடைய கணவரை இழந்து அந்த ரூத், அவள் மனகூமிக்கு 2 மகன்மார், அங்கு 2 மகன்மாரும் இறந்து விட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவளுடைய கணவனும் இறந்து விட்டார். மோபாத் தேசத்தில இறந்த சூழ்நிலையில இந்த நகோமி மறுபடியும் ஆகத்தன் பிறந்த வீட்டை நோக்கி, பிறந்த தேசத்தை நோக்கி காலடி வைக்கிறாள். தன் மருமகளை பிடித்து வண்ணமாக கரம் பிடித்து, ரோத் நீர் மரண பரியந்த மட்டும் நான் உண்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். மூத்த மருமள் ஒருவாளோ முத்தமிட்டு தன் உறவை முறித்து கொண்டு என்ன செய்தாள், மாமியாரிடமிருந்து விடைபெற்று போய் விட்டாள் தகப்பன் வீட்டுக்கு. ஆனால் இந்த ரூத்தோ மரண பரியந்தும் நானுமை விடுவதில்லை என்று சொல்லி இறுகப்பிடித்தாள். எதிரி பிடித்தாள், மாமியார் கரத்தை அல்ல, மாமியார் ஒரு பரிசுத்த ஆவியானோருக்கு அடையாளமாயிருக்கிறது. அந்த ஆவியானுடைய கரத்தை, ஆவியானுடைய வல்லமை இறுகப்பிடிச்சாள், ஆவியான கொடுக்கிற பலத்தை இறுகப்பிடிச்சாள், கை பிடிச்சாள். எது கைவிட்டு போச்சு, மாமிச பலவீனம் தான் கைவிட்டு போச்சு, இந்த உலக வாழ்க்கை தான் ரூத்துக்கு முடிந்து போச்சு. ஆனா இல்லை இல்லை, எனக்கு இன்னொரு வாழ்க்கை, நீ எது கைவிட்டு போன நினைக்கிறோம், அதை கை கைவிட்டு எடுத்துக்கோ.
விட்டுத்துக்கு

0: பார்த்தே என்று சொல்லி இன்றைக்கு என்னையும் உங்களையும் பார்த்து ஆவியானவர் சொல்லுகிறார். ஆவியானோருடைய கரத்தை, ஆவியோட வல்லமை, அவருடைய வரங்கள், அவருடைய கன்னிகளை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாயிருந்தா, அதை பிடித்து கொள்வோமாயிருந்தா, விட்டு போன எல்லாவற்றையும் கட்டும்படியாக, நடத்தும்படியா, ஆசீர்வாதம் சுதந்திரிக்கும்படியா, ஆவியான பலத்த அடையாளங்களை, அற்புதங்களை எனக்கும் உங்களுக்கும் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த ரூத்தினுடைய மறித்து போன வாழ்க்கைய மீண்டுமாக உயிர்ப்பித்த கர்த்தர் அல்ல, ஆவியானவர் அல்ல, வல்லமையின் தேவன் அல்ல, அன்றைக்கு என்னோடு உங்களோடு பேசுகிறார். கைவிட்டு போனதை கைவிட்டு எடுத்துக்கொண்டா, எப்படி எடுத்துக்கொண்டான் ரூத், கரத்தை பிடித்து கொண்டா, என்ன வார்த்தையை சொன்னா, நான் உண்மை பின்பற்றாமல் உண்மை விட்டு திரும்பி போவதை குறித்து, என்னுடைய திரும்பி போறது இந்த திரும்பி மூவா தேசம் என்று அந்த பாவ வாழ்க்கைக்கு, அந்த தேவன்மை வெறுக்கிற அற்றுவெறுப்பானது வேசித்தனத்துக்கு வாழ்க்கை கொண்ட அந்த இடத்துக்கு நான் போக மாட்டேன். நீங்க எதை விட்டு வந்தீர்கள் அதை மீண்டுமாக திரும்பி பார்க்கறதுக்கு எங்களுடைய ஆவியாத்மா சரீரம் சிந்தனை சொல் செயல் யாவும் திரும்ப கூடாது. இந்த வார்த்தை எமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறது. எதுதான் கற்றுக் கொடுக்கிறது சொல்லுகிறார், நான் உண்மை பின்பற்றாமல் இன்றைக்கு நானும் நீங்கள் ரட்சிப்பை பெற்ற நானும் நீங்களும், ஆவியானோட வழி நடத்தப்படுற நானும் நீங்களும், அவர் கொடுக்கிற வல்லமையே, அவர் கொடுக்கிற வார்த்தையே பின்பற்றாமல் பின்பற்றாமல் ரொம்பி போகாமல் அவரோடு பேசி உறவாடி மகளை அவரோடு பாதத்தில் அமர்ந்திருந்து அவரே தேவன்ற அறிந்து கொள்ளாம போறதில்ல. இப்படிப்பட்ட உறுதி, இப்படிப்பட்ட உறவின் தன்மை தேவன் என்னிடத்துல உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். ஏன் எதிர்பார்க்கிறார்டா, கைவிட்டு போனதுன்றி நீ எதையெல்லாம் நினைக்கிறோம் அதை கைவிட்டு எடுத்துக்கொள்ள, அதை பெற்றுக்கொள்ள, சுகம், பெல்லன், ஆரோக்கியம், சமாதானம், விடுதலை, சந்தோஷம், சமாதானம், ஆசீர்வாதம், இதெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் கல்வாரி சிலுவையில உனக்காகவும் எனக்காகவும் நான் செய்து முடித்து விட்டேன். உனக்கா நான் செய்து முடித்து, எனக்கா செய்து முடித்து விட்டேன், உங்களுக்கா செய்து முடித்து விட்டேன். இனி நீங்க எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? இறுக பற்றி கொண்டு எடுத்துக்கொள்ள, எப்படிப்பட்ட உண்மை பின்பற்றாமல் நான் திரும்பும், உண்மை பின்பற்ற வேறு யாரு அப்பா நான் பின்பற்ற, பதவியை பார்த்து பின்பற்றா, இல்ல பணத்தை பார்த்து பின், இல்ல அந்தஸ்தை பார்த்து பின்பற்றா, எதை பார்த்து இந்த உலக வாழ்க்கையின் இச்சையை பார்த்தா, மாம்ச இச்சையில நான் விழுந்த, கண்கள் இச்சைக்குள்ள நான் போட்டு, எல்லாப்பா அதுல அழிந்து போயிடும் அப்பா, அதுல அழிந்து போய்விடும். ரூத்தெடுத்த உறுதியான முடிவு, பிடித்த கரம், அந்த நகமி ஒரு பரிசுத்தாவியனுக்கு அடையாளமா இருக்கிறார். அந்த வழி நடத்தலுக்குள்ள நாங்கள் நடத்தப்படுற நானும் நீங்களும் எப்படிப்பட்ட கரத்தை பிடித்து வச்சிருக்கோம், இப்படிப்பட்ட வல்லமையோடு நானும் நீங்களும் செயல்படுகிறோம். தான் இங்கே கர்த்தர் நமக்கு முக்கியமாக வலியுறுத்துகிறார். அங்கே திரும்பி போவதை குறித்து என்னோடே பேச வேண்டாம், நீர் போகும் இடத்துக்கு நானும் வருவேன். ஆவியா நடத்துற இடத்துக்கு நாங்கள் நடக்கும் பொழுது ஆவியா இங்கேயும் அங்க விடுதலை உண்டு. கத்தரே ஆவியான வார்த்தை சொல்லுகிறது. பிலிப்பு ஆவியா நடத்தவில்லையா? அந்த அமைச்சர் அந்த மந்திரி அங்க என்ன செய்யறான், வாசிக்கிறான் தேரோடே அங்கே எருசலேமில் இருந்து புறப்பட்ட அப்போ சில 8 அதிகாரத்துல அங்கே ஆவியன் ஏவுறார், அந்த தேரோடு போய் நெருங்கு, அந்த வார்த்தையை கற்றுக்கொடு என்று சொல்லி அந்த மந்திரிக்கு கற்றுக் கொடுக்கிற வார்த்தையை அவர் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை அடுத்தது என்ன செய்தார், ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டார். அங்கே ஆவியன் பிலிப்பு வழி நடத்தினார். அப்ப நானும் நீங்களும் வழி நடத்தப்படுறப்ப நானும் நீங்களும் உறுதியாய் பெற்றி கொள்ள எத்திரங்களுக்கு உதவி செய்கிறார், சொல்லித்தருகிறார். அதோட நீர் தங்கும் இடத்திலே நானும் தப்பு, அந்த பரிசுத்தாவியானவரை நாங்கள் எங்க தரிசிக்கிறோம், எந்த இடத்திலே நாங்கள் அசைவாட வல்லவாய்க்க, ஆனால் நீங்களும் நானும் பரிசுத்தமா இருக்க வேண்டும், அவர் தங்கும் இடமாக இருக்க வேண்டும், அவர் வாசம் பண்ணும் சலமாக நானும் நீங்களும் வாழ வேண்டும். அப்ப நீ தங்கும் இடத்துல நான் தங்குவேன், உம்முடைய ஜனங்கள் அங்கே ஆவியானவர் அசிவார ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்கள், இந்த சங்க வானொலியை கேட்கிற ஜனங்கள், உம் அவருடைய ஜனங்கள், அந்த ஜனங்கள் தேவனை ஏற்படுத்தின ஜனங்கள், அவர்களை தானே தேவனை அறிய ஆவலாயிருந்து இந்த வானொலி இணைந்து இந்த வானொலியை வார்த்தையை கேட்க இரவு பகலாய் எண்ணுவார்கள். இந்த ஜனங்களுடைய தேவன் தான் நம்முடைய தேவன். அப்பா, அப்படிப்பட்ட உறுதியான வார்த்தையை, உறுதியான கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு கற்றுக் கொடுக்கிறார் ஆவியானவர். ஆவியானவர் பிடித்துக் கொள்வோமா நானும் நீங்களும்? அப்படி அந்த ஆவியானவர் எப்படி நடத்துகிறார் என்று சொன்னார், அந்த நோகோமி என்ன சொல்லுகிறார், அந்த இடத்துக்கு வந்தவுடனே இனி வயிற்று பிழைப்புக்கு என்ன செய்ய முடியும், அருமைகளை குறிச்சு சொல்றாமோ என்ன செய்ய முடியும், நீ போய் என்ன செய்ய, களத்துக்கு போய் இருக்கும் ஏதாவது போய் பார்த்து கொண்டு வா என்று சொல்லி அனுப்புகிறார். எங்கே அனுப்புற ஆவியான எங்கே நடத்துற, அடுத்தது சபைக்குள்ளாய் நடத்துற, அதான் வயல்வெளி. நானும் நீங்களும் போகிற சபை, அந்த சபை, அந்த சபைக்குள்ள பேசப்படுற வார்த்தைகளை பொருகிக் கொள்றார் ருத். எப்படி பொருள், சில மணி துளிகளை சிந்த விடுகிறார்கள் ஊழியர்கள், சபைகள ஊழியர்கள் சில மணித்துளி, அது அழியாத வார்த்தையை அங்கே சிந்த விடு, அது அந்த வழியாத வார்த்தை எங்களுக்குள்ள என்ன செய்யறது, வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிறது. ரெண்டு இதை கைவிட்டு போன நினைக்கிறோமோ, அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கிறோமோ, வேதனையின் பள்ளத்தாக்கில் நாடு நீங்கள் நடக்கிறோமோ, அங்கே என்ன செய்யற, அங்கே சபையில நாங்க சில மணித்துறி அந்த வார்த்தையை பொறுக்கிக் கொள்ள பொறுக்கிக் கொள்ள, அந்த வார்த்தை எங்களுக்குள்ள கிரிய செய்ய செய்ய, அதை நாங்கள் உச்சரிச்சு உச்சரிக்க, எப்படி ரூத்து அந்த கொண்டு போன அந்த பொறுக்கி கொண்ட மணித்துளிகளை, அந்த நெல் மணித்துளிகளை கொண்டு போய் இடித்து அதை உட்கொண்டது போல, நாங்களும் இந்த வார்த்தையை தியானி உட்கொள்ள உட்கொள்ள இந்த வார்த்தை வரும் என திரும்புவதில்லை. இருபுறமும் கருக்குள்ள வார்த்தை அது ஊனை கணுக்களையும் பிரிக்கிறது, ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது, வேதையை ஞானியாக்குறது. அல்லேலூயா பிரியமானவர்களே, இந்த வார்த்தை எப்படி ரூத்துக்குள்ள போய் கிரிய செய்கிறதோ அதே போல அந்த சில மணித்துறையை பொறுக்கிக் கொள்ள அவள் என்ன செய்கிறாள், பிறையே கதிர் போற அங்க அறுவடை காலத்துல, அந்த அறுவடையின் நேரத்து காலத்தை பார்த்தீங்களா, கத்தர் கொண்டு போய் தன் பிள்ளைய விட்ட நேரத்தை பார்த்தீங்களா, கைவிட்டு போன நினைச்சதை பார்த்தீங்களா, இல்லை கரத்தை பிடித்தா, பரிசுத்தாவின் வழிநடத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தா, வயல்வெளியாக சபையை கண்டுகொண்டா, அங்கே ஊழியர் பொறுக்கிற வார்த்தையை பொறுக்கிக் கொண்டா. நாங்கள் எதை பொறுக்கிக் கொள்ள சபைக்கு போறோம், ஞாயிற்றுக்கிழமை என்று விட ஒரு ஓய்வு நாள், பரிசுத்த நாள், இந்த நாள் என்று சொல்லி நாம் நாலு பேரை போல போய் வருகிறோமா? இல்ல, இந்த வார்த்தை எனக்குள்ள கிரிய செய்ய உண்டு, நான் விடுதலையை பெற்றுக் கொள்ளும், நான் ஆவியான நடத்தப்படுவேன், ஆவியால் நிரப்பப்பட வேண்டும், ஆவியான கிரியை எனக்குள்ள வெளிப்படவன், அவருடைய மகிமை நான் காணணும் என்று சொல்லி அந்த வாஞ்சியோடு ரூத்து பெற்றி கொண்டது போல, ரூத்து பொறுக்கி கொண்டது போல நாங்க பொறுக்கிக் கொள்றோமா வார்த்தையா? இல்லை இந்த காதால கேட்டு அந்த காதால விட்டு நாங்கள் தானு ஒன்று நினைத்து போட்டு அதுலயே விட்டு விட்டு, சண்டே வந்தா சர்ச், மண்டே டு ஃப்ரைடே எங்கள் வேலையை பார்க்க வலிக்கிட்டோமா? ஆம் பிரியமானவர்களே, சற்று நாங்கள் எச்சரிப்பின் வார்த்தையும் கேட்க வேண்டியவர்களாயிருக்கும். நாங்கள் எப்படிப்பட்ட ஆவிக்குரிய ஜீவியத்திரானும் நீங்களும் வாழ்கின்றோம். இந்த ரூத் வாழ்க்கை கதிர்களை பொறுக்கிக் கொண்டு வருகிறது என்று சொல்லி அவ அந்த வயலுக்கு போனான். அங்கே என்ன செய்தார்கள், அது கட்ட சிந்த விட்டு அந்த மணித்துளிகளை அவ பொறுக்கிக் கொண்டா, சிந்த விட்ட மணித்துளிகளை பொறுக்கிக் கொண்டா. பொறுக்கிக் கொண்டதுனால அவக்கு அங்கே பொறுக்கிக் கொண்டு அவ இருக்கும் பொழுதே அங்கே என்ன நடக்குது, வயலுக்கு சொந்தக்காரன் அங்கே வருகிறார் போவாஸ். நம்முடைய பரம போவாஸ் வார்த்தையை நீங்க உச்சரிக்க உச்சரிக்க ஆவியானவர் அந்த வார்த்தைக்குள்ள விடற்படுவார், பரிசுத்தாவியர் வெளிப்படுவார், வார்த்தையானவர் வெளிப்படுவார். வெளிப்பட்டு என்ன சொல்லுவார், கண்கள தயவு முதற்கு இரக்கம் கிடைக்கும். முதலாவது நமக்கு கிடைக்கிறது இரக்கம். எந்த இடத்துல இரக்கம் இல்லையன்னு இது நாங்கள் கைவிட்டு போன நினைக்கிறோமோ, இரக்கம் இல்லாத மனுஷர்களா இருக்கிறார்களே, ரெண்டு கைவிட்டு போனதை நினைக்கிறோமோ அதை கைவிட்டே எடுத்துக்கொள்ள நாங்கள் பொறுக்கிக் கொள்ள பொறுக்கிக் கொள்ள, கைவிட்டு பொறுக்கிக் கொள்ள பொறுக்கிக் கொள்ள அங்கே என்ன செய்கிறார், ஆவியான வார்த்தையானவர் வெளிப்படுகிறார், கண்கள்ல இரக்கத்தை உண்டு பண்ணுகிறார். பூவாஸ் கண்கள்ல இரக்கம் உண்டாயிடுச்சு. உடனே பூவாஸ் என்ன சொல்லுகிறார், பூவாஸ் சொல்லுகிறார், அந்த வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். ரூத்தின் புஸ்தகம் 2:8 உங்களுக்காக வாசிக்கின்றேன். ரூத்தின் புஸ்தகம் 2:8. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள, வேறே வயலில் போகாமலும். வேறே வயலில், ஏன் வேறே வயல்? இன்னைக்கு இந்த சபைக்கு இந்த ஞாயிறு போய் நாளைக்கு இன்னொரு சபைக்கு நாங்கள் போறதுல என்ன லாபம்? உங்களுக்கு ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி வளர்கிறது நினைத்து பாருங்கள். நாங்கள் ஆவிக்குரியவர்கள் வழிநடத்தப்பட்டு ஆவிக்குள்ள வளர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமா நாங்கள் ஒரு சபையில நாங்கள் கண்டிப்பா வீருன்றவை. அந்த சபையில் இருக்க திட்டங்கள் சட்டங்கள் கீழ்படிய கீழ்படிய அந்த கீழ்ப்படிவு விசுவாசத்தில் நெருங்க வைக்கிறது. நெருங்க வைக்க நெருங்க வைக்க ஆவியான அண்ணல் ஆக்கிற அண்ணல் மூட்டினவர் அழுகை செய்ய தொடங்கிடுவார். நாங்கள் ஒரு சபையில ஒரு போதகர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே நாங்கள் இவரு கடிக்கிறாரு, இவரங்களை நொறுக்கிறாரு, இவரங்கள்ட்ட காசு கேட்கிறாரு, இவரங்கள்ட்ட இப்படியா வரியாரு, இப்படி என்று நெச்சு நாங்கள் ஊழியத்துல அந்த சபையை குறித்து இந்த சபைக்கு சொல்லி, இந்த சபையை குறித்து அந்த சபை, அந்த பேச்சு இன்றையோட இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருத்தரும் நிறுத்தி கொள்ள. முதல்ல நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்தறிவோம். நாம் யாரை பற்றி, நாம யார், ஏன் நமக்கு இந்த குரங்கள் இந்த வார்த்தை கிடைத்து பெற்றது, இந்த புஸ்தகம் யாருக்கு கொடுக்கப்பட்டது, எனக்கும் உங்களுக்கு தான். இப்ப நாம தான் முதல்ல என்ன செய்யணும், வெளிச்சமாகணும். நாம உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்திர சொல் செயல் யாவும் சரியான நடக்கிக் கொள்ளப்போம். கரசுத்தத்துக்கு நேரத்திற்கும் படும், கரசுத்தத்துக்கு நேரத்திற்கும் படும், வார்த்தைக்கு நேராக திரும்பணும். வார்த்தையான வார்த்தையை தந்திருக்கிறார். இந்த வார்த்தையை வச்சு வேற எந்த வார்த்தையை கொண்டு நாங்கள் மற்றவர்களை குற்றப்படுத்துறோம், குறை சொல்லுகிறோம். இந்த சபை என்னது, 4 தூண்கள் அல்ல சபை, 4 பேர் கூடுகிற இடம்தான் சபை. நானும் நீங்களும் இருவர் மூவர் ஒருமனப்பட்டு கூடுகிற இடத்துல அங்கே நான் இருப்பேன், நான் வாசம் பண்ணுவேன், என்னுடைய நாமத்தில் இதை கேட்டால் நான் தருவேன் என்று சொல்லுகிறேன். இந்த வார்த்தையானவரை பற்றி கொள்ளத்தானே, பெற்றுக் கொள்ளத்தானே நாங்கள் சபைகளுக்குள்ள கொந்துகிறோம். பரிசுத்தமாய் கொண்டு அவருடைய சமூகத்தை நிற்கிறோம். நாங்கள் பரிசுத்தர் இல்லை, நாங்கள் அந்த இடத்துல உங்களை தாழ்த்துகிறோம், பொறுமையாக்குறோமே. அவர் பெற்றுக்கொள்ளணும், அவரின் மூலம் பெருகணும், அவர் அவர் அவர் மகிமைப்படணும், எங்கள் கனமுள்ள பாத்திரம் அவர் மாற்றணும். இப்ப இங்கே சந்தித்த பரமபூவா சொல்லுகிறார், வீறங்கி இந்த வயலுக்கு நீ போகாமல், இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்காரருக்கு என் ஊழியக்காரர் பெண்களோடு கூட இரு, கூட இரு. சமூகத்துல இருவர் மூவர் கூடுகிற இடத்துல நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் கூடுகிற இடத்துல நீர் கூட இருந்து ஜெபி, துதி, பாடு, உனக்கு என்னெல்லாம் தாழ்ந்து இருக்கு, நீ என்னெல்லாம் பொறுக்கி கொண்டிய, அதை வச்சு உச்சரிச்சு அந்த வார்த்தையை வச்சு உச்சரிச்சு உச்சரிச்சு தியானிச்சு தியான் பேசு, அறிக்க பண்ணு, உன் சூழ்நிலையை மாறும். கைவிட்டு போனதை கைவிட்டு எடுத்துக்கோ, விசுவாசத்தை கட்டி எழுப்பு, கட்டி எழுப்பு, வார்த்தையோடு தியானிச்சு அகமகத்து அவரை கம்பீரத்தோடு பாடு. நமக்கு சொல்லுகிறா பரம்ப போவா சொல்லுகிறார், அதே ஒரே வயல் ஒரே சபைய, அந்த சபைக்குள்ளே இந்த ரொத்து இருந்து உருகி கொண்டிருக்கு. உருகி கொண்டிருக்கும் போது யாரு போவா செங்கல்ல தாய்வு கிடைச்சது. அது மாத்திரமில்ல, இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறேன். என்ன வார்த்தை தெரியுமா? அளவான சத்தியம் அடங்கிய வார்த்தை. அவருடைய சட்டின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பது, நிறைவான பலன். அதே ருத்தின் புஸ்தகம் 2:12. அவன் பின் இப்படி சொல்ல, அவருடைய சட்டைக்குள்ள வந்து, அவருடைய சட்டைக்குள்ள வந்து பரம போவாசன் சட்டைக்குள்ள அந்த சபைக்காக அவர் வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தினார் அல்லவா, வெளியேறப்பட்ட சிந்தின சபைக்காக மணவாளனாய் அவர் வரப்போற, மணவாட்டியான நீ அவருடைய அடைக்கலத்துக்குள்ள வந்து நானும் நீங்களும் உங்கள் எனக்கும் உங்களுக்கும் ஒரு நிறைவான பலன், நிறைவான பலன் கிடைக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு உங்களுக்கு தாக்கல் வச்சு அவர் அடுத்தது என்ன செய்ய, பச்சமாய் பேசு, பச்சமாய் பேசு, இரக்கத்தை காண்பிக்கிறார், அவளுடைய செட்டை நிலக்குள்ள தங்கி உறவாட வச்சிருக்கிறார். பச்சைமாய் பெண்களுக்காக வேலைக்கார நேரத்துல பச்சமா ஊழியக்காரர் கூட இந்த பிள்ளைக்கு உள்ள தாழ்ந்து இருக்கப்பா, எடுத்து பயன்படுத்தி இந்த சபையில கொண்டு நிறுத்து வழிபடுத்த ஊழியம் செய்வாள். அவள் ஊழியம் செய்வாவா? ஏன் பச்சமா பெண்களுக்காக எனக்கு உங்களுக்கா இன்றைக்கு பிதாவின் வலது பாசில இருந்து எனக்கு உங்களுக்கா பரிந்து பேசுகிறாரே. இந்த பரம்பு பூவா சிந்திக்கும் பேசிக்கொண்டு இதுதான் செய்தார் அந்த பூவாஸ். இந்த ரூத்துக்கா ரூத்துக்கு பச்சமாய் பேசமாய் பேசி பக்கத்திலே வந்து விட்டார். உறவாக வந்து இந்த உறவு இழந்தாவோ கணவனை இழந்த ரூத்துக்கு அவரே மணவாளனை மாட்டி அதுக்கு மாமியார் பரிசுத்த ஆவியான வழி நடத்தி பரிசுத்த ஆவியான வழி நடந்தைக்கு சபையாகி நின்னையும் உங்களை அவன் மனவாட்டியான சபை அவர் ஆளுகை செய்ய வரப்புற மனவாழ மத்திய ஆகாயத்தில் வருகை அவருடைய ரகசிய வருகை இருக்கிறது, பகிரங்க வருகை இருக்கிறது. அந்த வருகைக்கு இன்னையும் உங்களை பரிசுத்த ஆவியன் வழி நடத்துகின்றார். அந்த ஆவியன் அவரிடத்துல இணைக்கும் பொழுது அந்த பரம பூவார்த்தாகி அவரிடத்துல நாங்கள் இணையும் பொழுது ஒரு நொடி பொழுதுல ஒரு இமை பொழுது மறுரூபமாகி அந்த ஆயு அந்த அவங்களுக்கு ஆயத்தப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியான கல்யாண விருந்தில் பங்கேற்று அவருடைய 1000 வருஷ சாட்சியில நானும் நீங்கள் வாழப்போகிறோம். அந்த வாழப்போற அந்த நாட்கள் அவ்வளவாய ஆசீர்வாதமான நாட்கள். அந்த சுதந்திரத்தின் ஆசீர்வாதம் சுதந்திரிக்கத்தானே மணவாளன் அவர் சுத்தாவியான நகோமி நம்மை வழி நடத்தினார். இந்த மருமகளை நடத்தினார். நீ பரம பூவாசுக்குள்ள என்ன செய்ய அவருடைய போர்வைக்குள்ள போ, அவருடைய பூ சட்டைக்குள்ள போ, அவருடைய சட்டைக்குள்ள வந்து உனக்கு நிறைவான பலன் அந்த நிறைவான பலதை இழந்தியோ அதை பெற்றுக்கொள். துணியை இழந்தியா துணையாய் நிற்கிறேன் என்று சொல்ற நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணியாய் நின்று என்ன செய்யறார் அந்த துணியாய் நிற்கிறவற்ற அந்த பூவாசுக்குள்ள நெருங்கணும்டா. இப்பாறு சுத்தமாக வேண்டும், சுத்திகரிப்பு வேண்டும். ஒரு எஸ்தர் ராசாத்தியாக வேணும் என்று சொன்னார். ராஜாவுக்குள்ள அங்கே அகாஸ்வீர் ராஜாவின் அரண்மனைக்கு நுழைய வேணும் என்று சொன்னார். அங்கே அவருடைய அவருடைய அந்த நேரத்துக்கு நீ ஒரு மனவாட்டி ஆயத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். 6 மாதம் வெள்ளி குளத்தால் அங்கே அலங்கரிக்கப்படுகிறாள் எஸ்தராகி எஸ்தர். அங்கே என்ன செய்யறா அவ சுத்திகரிக்கப்படுகிறா. ஒரு சாதாரண ஒரு ராஜா ஒரு தேசத்தை 120 நாடுகளை ஆளுகிற ஒரு ராஜாக்கு ஒரு மனைவியா ராணியாகவே ஆகணுமெண்டா. இவ்வளவு சுத்திகரிப்பு இவ்வளவு அழகு வேணுமெண்டா. பரம ராஜா அவர் சுத்த ராஜாவுக்கு நானும் நீங்களும் மனவாட்டி ஆகணுமெண்டா. எவ்வளவு பரிசுத்தம் அங்கே அந்த பரிசுத்தத்தை தான் அங்கே சொல்லி கொடுக்கிறார். நகோமி ஆகிய பரிசுத்த ஆவியான சுத்திகரித்து நடத்த சொல்லி எப்படி சுத்திகரிக்கட்டா. நீ குளி எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு நீ குளி முதல்ல உன்னை சுத்திகரி. வார்த்தையால சுத்திகரி. இந்த வார்த்தை இப்படி என்னோட வார்த்தை இடப்படுகிறது. நான் இதோடு இந்த வார்த்தை எனக்கு இதை கற்றுக் கொடுக்க இந்த வார்த்தை நான் என்ன செய்வோம் இந்த காரியத்தை நான் விடுதேன். இது அப்பாக்கு சித்தம் இல்ல. இதோ இந்த வார்த்தை இப்படி பேசு இந்த அப்பா இதற்கு எனக்கு சொல்லித்தர். அப்ப நான் இந்த மாம்ச சிந்தைக்கிடம் கொடுக்க கூடாது. இந்த துருமக்களுடைய ஆலோசனை நான் நடக்க கூடாது. ஆவியர் வழியில நான் நிற்க கூடாது. பரியாசக்கள் பேசுற இடத்துல நான் இருக்கக்கூடாது, அடக்கக்கூடாது. இதை நாடும் நீங்களும் சுத்திகரிப்பாக மடுத்த வேண்டும். சுத்திகரிக்க வேண்டும். வார்த்தை நம்மை சுத்திகரிக்க வேண்டும். வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். குளித்து எண்ணெய் பூசி எண்ணெய் பூசப்பா அவர் சுத்தாவியானவர். அபிஷேக் அபிஷேக் அபிஷேக் உன் வஸ்திரங்களை உடுத்தி ரட்சிப்பின் வஸ்திரத்தை துதியினுடைய போத்து சொத்து அலங்காரமாய் யோசனத்தை உடுத்திக்கொண்டு அதை என்ன செய்ய அந்த களத்துக்கு போ. சந்திக்கிற அவரோட சமூகத்துக்கு போ மகனே மகளே. அப்பதா மணவாள மணவாட்டியோடு உறவு கொள். அந்த பாவல் ஏதோ இழந்தாவும் எந்த துணியை இழந்தாவும் அந்த துணையாக அவர் வருகிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். துணையாய் வருகிறார் அந்த பரம பூவாஸ் வருகிறார். இந்த பூவாஸ் வருகிறார். என்ன கேட்கிற நீ யார் மகனே? நீ யார்? நீ அவ சொல்ற என்ன சொல்ற? உமது அடியாள உமது அடிமையா என்ன? உமது அடிமையப்பா. எனக்கு இவ்வளவு தகுதி இல்லப்பா. உம்முடைய பாதத்துல நிக்கிற வானமுகது சிங்காசனம் பூமி மது பாதபடி அந்த பாதத்தை முத்தம் செய்து நிக்கிறப்பா. அவ்வளவே தகுதி இல்லப்பா, கிருபியாய் தந்த இந்த தகுதியானவளுக்கு நன்றி அப்பா. இங்கே போவாஸ் என் போர்வை வெறியும் அப்பா. அன்னை உம்முடைய சமூகத்துல காத்திருக்க ஆசைப்படும், உம்முடைய உறவுல உறவாடி மகளை வாஞ்சிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகம் எனக்கு வேணும் அப்பா. அப்படிப்பட்ட இறக்கத்துக்கார எஞ்சுமா இந்த பூத்து அப்படித்தான் பூவாசுக்களை பாதத்துக்களை போயிட்டா உன் போர்வை விரியும். நான் உங்களோட சமூகத்தை வாஞ்சிக்கிறேன், உங்களுடைய பரிசுத்தத்தை வாஞ்சிக்கிறேன். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீ பரிசுத்தர். உங்களை எவ்வளவே எனக்கு குற்றம் இல்லை பாருங்க, அவ்வளவுத்துக்காக விட்டு கொடுக்கிறா, என்ன அர்ப்பணிக்கிறா, என்ன உருவப்படுத்த மனவாட்டி. அப்படிப்பட்ட மனவாட்டியாய் நானும் நீங்களும் ஆயத்தப்படுத்த பரிசுத்தாவியர் நகோமி நடத்துகிறார் மருமகளை. அங்கே என்ன செய்கிறார்கள், இணைகிறார்கள் திருமண பந்தத்திலே. போவாஸ் நினைக்கிறார் எந்த கைவிட்டு போன உறவை அவ கைவிட்டே எடுத்துக்கொள்ளறா, நெருங்கி வந்து எடுத்துக்கொள்றா, நெருங்கி வந்து எடுத்து கீழ்ப்படிந்து எடுத்துக்கொள்றா, விசுவாசிக்கிறா மாமியார் சொன்ன வார்த்தையும் படி. அதே பரம பூவா நம்ம கொடுத்த இந்த வார்த்தையும் படி விசுவாசிச்சு கீழ்ப்படிஞ்சு நெருங்கி போய் அந்த பூவாஸ் பரிசுத்த போர்வை போர்த்து அவையானவர் மனவாட்டின்னு அலங்கரிச்சு பரிசுத்த அலங்காரத்தோடு அமைதலும் சாந்தலுமாகி அந்த பரிசுத்த அலங்காரத்தை அந்த மனவாடம் வரையை எதிர்கொண்டு செல்வோமா. பரம பூவாஸ் ஆகிய பரவாஸ் மத்திய ஆயத்தில் வர போகிறார், ஆயத்தப்படுவோம். கைவிட்டு போனதே கைவிட்டு எடுத்துக்கொண்டு ஆயத்தப்படுவோம், மற்றவளையும் ஆயத்தப்படுத்துவோம். இந்த ரூத் ஆயத்தப்பட்டா, ஆயத்தப்பட்டா பரிசுத்தமாகி மணவாளனாய் பூவாசிய மணம் முடிச்சு அங்கேயே அவனுக்கு ஒரு குழந்தை கிடைச்சு நகோமி அவளை தாளாட்டுகிறாள். தாளாற்ற மாத்திரமல்ல அவங்க பரிசுத்த தந்தையை பிரக்கல் ஆயிடுச்சு, அவளுடைய வம்சாவளியிலே பிரக்கல் ஆயிடுச்சு. எப்படி பிரக்கல் ஆயிடுச்சு, அங்கே ரூத் பூவாசி மனம் முடிச்சு பூவா என்ன செய்யறார், ஓபேத்தை பெறான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீதை பெற்றான், தாவீதின் வம்சம் வழியிற இயேசு கிறிஸ்து பிறந்தார். உண்மையே நம்முடைய வம்சம் வழியிற இயேசு கிறிஸ்து பிறக்கட்டு, பிறக்கட்டு, பிறக்கட்டு. தலைமுறை தலைமுறை உடன்படிக்கை ஏற்படுத்தின சிங்காசனம் பேரண்டு வாக்குரைத்தவர் தாவீதின் சிங்காசனத்தை சாலமோனை வைத்தாரல்ல, அதே போல எங்கள் சந்ததியும் அவருடைய சிங்காசனத்தில் உட்கார, பரிசுத்த சிங்காசனத்தில் உட்கார நாங்கள் வாஞ்சிப்போமா. தரம பூ வாசிட்ட ஆயத்தப்படுவோமா. கைவிட்டு போனவரவெல்லாம் கைவிட்டு போனதெல்லாம் கைவிட்டு எடுத்துக்கொள்வோம், விசுவாசிச்சு எடுத்துக்கொள், கீழ்ப்படிஞ்சது நெருங்கி போடி எடுத்துக்கொள்வோம். இந்த ரூத் எடுத்துக்கொண்டா நாமும் எடுத்துக்கொள்வோம். அமே செவிப்போம். சோசரம் ஆண்டவரே, இரக்கமும் கிருபை நோய் நல்ல தகப்பன் அருமையான பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்க. ரூத் கைவிட்டு போனது அவனோட வாழ்க்கை முடிஞ்சு என்று நினைச்ச அந்த வாழ்க்கைய இல்லை இல்லை முடிவில்தான் ஒரு புதிய ஆரம்பம் என்று சொல்லி வரம போவாசாய் அந்த போவாசுடைய போர்வைக்குள்ள போன அப்பா தயவுளை உண்டு பண்ணி அப்பா பொறுக்கி கொண்டு அந்த மணித்துளிய அப்பா வேண்டு விளங்கி விசுவாசத்தை தியானிச்சு அதை விசுவாசத்தில் அறைக்க பண்ணி சேமெடுத்து நீர் வழிபடும்படியா நீர் மணவாளனா அவன் மணமுடிக்கும்படியாக அந்த பரிசுத்த அலங்காரத்தை கொடுத்து ஆசீர்வதி இதையெல்லாம் முட்டைகள் அந்த வெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கைக்கு நடத்தினது போல அப்படி வம்சாவளி நீர் பிறந்தது போல எங்கள் வம்சாவளிகளை நீர் பிறக்கணும் ஆண்டவர், நீர் எழும் பண்ணும் ஆண்டவர். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தியவர்கள் என் துதிய சொல்லி வருவான்னு சொல்லும்படியாக எங்கள் தலைமுறை தலைமுறையா உண்மை சேவிக்கிற சந்ததியா நீர் எழும்படியா கிரிய செய்ய நல்ல கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ரூத்துக்குள்ளேயே ஒரு போவாசலும் அந்த உறவின் தன்மைக்குள்ளே நீர் பிறப்பீரன்னு சொன்னார். அந்த வம்சாவளிக்குள்ளே நீர் வெள்ள வழிபடுவீர், எங்கள் வம்சாவளிக்குள்ளே நீர் வழிபடுவீரப்பா. அது நாங்க வாஞ்சிக்கிறோம், அந்த பரிசுத்த அலங்காரத்தை வாஞ்சிக்கிறோம், அந்த தலைமுறை ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். நீங்க அப்படி செய்யப்படுற கிருபிகளுக்காய் நன்றி, கற்றுக் கொடுத்த பாடத்துக்காய் நன்றி, அடிமையும் கற்றுக்கொள்ள ஒவ்வொரு அப்படியே நடத்தப்படுறதுக்காய் நன்றி ஆண்டவர். அவட வெள்ள கருத்து மீதியான வேலைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். வார்த்தை வெளிச்சத்தை ஆசிரியம் இயேசுவின் நாமத்தை செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆமே, கர்த்தர் மகிமைப்படுவதாக, கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்கிறதேவன் என்று பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், பெரியவர். ஆமேன். நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு இருக்கிறோம். அடுத்த வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோடு ஊழியக்காரர் இணைந்திருக்கிறார், பாஸ்டர் என்றன் ராசனாயம் அவர்கள். இணைப்பிற்கு ஊழியக்காரர் அழைப்புகள் கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம் பாஸ்டர், எடுத்து வாருங்கள்.
1: பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் அவர் கற்று தந்த வழியில நாங்கள் நடக்கும் பொழுது நாங்கள் 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அதன் பின் நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். ஒரு ஜபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் தகப்பனே, நீர்தான் எங்களுக்கு அந்த 1000 வருட வாழ்க்கையை தருகிற தேவனாக இருக்கிறீர். புதியமான புதிய பூமியில நாங்கள் உம்மோடு கூட வாழுகிற வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்திய காலமாக வாழுகிற வாழ்வு, இந்த உலகத்தில் 80 தொடக்க 100 வருட வாழ்வு மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்று அவர் வாழ்ந்து காட்டின பாதையில நாங்கள் வாழும் பொழுது எங்களை உம்முடைய ராஜ்யத்துல சேர்க்கிற தேவனாக இருக்கிறீர். பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை தந்து எங்களை பரலோக பிரஜைகளாக மாற்றி இருக்கிறேன். ஆண்டவரே, இன்று ரட்சிக்கப்படாத ஒரு மக்கள் இந்த பரலோகத்திலே அனுப்பப்படுகிற பரிசுத்த ஆவியை பெற்று ஒவ்வொருவரும் பரலோக பிரஜைகளாக மீண்டுமாக இயேசு வந்து எங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மீண்டும் இயேசு இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்க எங்களை வந்து அழைத்து செல்கிற தெய்வமே, இன்னைக்கு ரட்சிக்கப்படாத மக்களுக்காக இந்த கடைசி காலத்தில் உம்முடைய கட்டளையாக இந்த சுவிசேஷம் இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கு பிரசங்கிக்கப்பட வேண்டும். அப்பொழுது முடிவு வரும். ஆண்டவரே, நீர் வரும் பொழுது பல மக்கள் ரட்சிக்கப்பட நீர் யார் யாரை இழுத்துக் கொள்ள வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர்களோ அத்தனை மக்களுக்கு நாங்கள் சுவிசேஷம் அறிவித்து முடிக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி இயேசுவை உயர்த்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரிடத்திலையும் எல்லா பிரஸ்தாவங்களை பார்க்கலாம் வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறேன். அந்த வார்த்தை வாழ்வாக உம்முடைய வாழ்வில வாழ்ந்து காட்டினேன். நாங்களும் உம்முடைய வார்த்தையின்படி வாழ்ந்து உண்மை போல எங்களை மாற்றுவீராக, ஒவ்வொருவரோடும் உடன்படுவீராக. தொகுதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் நட்சத்திரம் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை உங்களுக்கு நேசிக்கிறார்கள் நல்ல பிதாவே. ஆமே. வெளிப்படுத்துகிற விசேஷம் 20:4 பார்க்கும் பொழுது, அன்றையும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவர்களின் மேல் உட்கார்ந்திருந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிறைச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன், அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். பாருங்க, நாங்கள் இயேசுவுடைய வழியில நாங்கள் நடக்கும் பொழுது இயேசுடைய சாட்சியாக வாழ வேண்டும். பாருங்கள், எங்களை கிறிஸ்தவ ஊழியத்தை செய்யும் பொழுது கிறிஸ்துவை கொலை செய்தது போல இந்த மதங்களில வாழுகிறவர்கள் தங்களுடைய மனித தெய்வங்களுக்கு தொண்டு செய்யற காலம் கடைசி காலத்துல வரும். பாருங்கள், இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் கொல்லப்படுகிறார்கள். அவர்களுடைய சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள், பாருங்க, இந்த சிறச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்கள் தேவனுடைய பலிபீடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தான் அந்த 1000 வருட ஆட்சியில முதலாவது அவர்களுக்கு உறுதியாக அந்த 1000 வருடம் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியில வாழுகிற வாழ்வை அவர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அடுத்ததாக இந்த மிருகத்தை கடைசி காலத்துல ஒரு மினிகிராம் விளம்பி வரும். அந்த அந்திகிறிஸ்துவுடைய முத்திரை தரிப்பிக்கப்படும். இப்படியான முத்திரையை கிறிஸ்தவ மக்கள் எடுத்துக்கொள்ள கூடாது. இந்த மிருகத்தையாவது அதன் சுரூபத்தையாவது வணங்காமல், இந்த கடைசி கால மிருகத்தை அதன் சுரூபத்தை வணங்காமல், அதனுடைய முத்திரையை, அந்த அந்திகிறிஸ்துவுடைய முத்திரையை தங்கள் நெற்றியிலும் தங்கள் கைகளிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். இந்த தரித்து கொள்ளாமல் நாங்கள் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவராய் ஏற்றுக் கொண்டவர்கள், பரலோகத்திலே அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள், அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரைகள் அது ஒரு வஞ்சிக்கிற ஆவியாக இருக்கிறது, பிசாசினுடைய ஆவிகளில் ஒன்றாக இருக்கிறது. மிக அநேக அந்தி கிறிஸ்துகள் இந்த உலகத்துல நான் தான் கிறிஸ்து என்று சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் இருக்கிறது. ஒரு அந்தி கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துவான். பாருங்கள், அந்த அந்தி கிறிஸ்துவின் எழுதுவன் ஆட்சி இருக்கும். அவற்றை எடுத்துக் கொள்ளாமல், அந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரையை பெற்றுக் கொள்ளாமல் இருக்கிறவர்கள், அவருக்காக இயேசுக்காக மரித்தவர்கள் எல்லோரும் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருட ஆட்சியில வாழ முடியும். அவர்கள் இந்த உலகத்துல வாழுகிற வாழ்வு ஒரு குறிப்பிட்ட காலமாக இருக்கிறது. இயேசுவோட வாழுகிற வாழ்வு இப்படியாக 1000 வருட வாழ்வு, அதன் பின்பு நித்திய நித்தியமாக வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை நீங்கள் ஒரு பொழுதும் இழந்து விடக் கூடாது. இந்த வாழ்வு பாருங்கள், இயேசு இந்த உலகத்துல பரிசுத்த ஆவியினால கற்பம் தரித்து பிறந்தார். பாருங்கள், பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால மரியாள் கற்பம் தரித்து தான் இயேசு பிறந்தார். பாருங்கள், சாதாரண மனிதர்கள் நாங்கள் எல்லோருமே ஆதாம் ஏவாளின் சந்ததிகளாக, பாவ சந்ததியாக நாங்கள் பிறந்திருக்கிறோம். ஆதாம் ஏவாளின் சந்ததியாக இயேசு கன்னி மரியாளிடத்திலே பரிசுத்த ஆவியினால கற்பம் தரித்தினார்கள். மத்தேயு 1 20 வசனத்திலே, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாக இருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது. இப்படியாக பரிசுத்தமாக இயேசுவை நாங்கள் இந்த சாதாரண உலகத்து மனிதர்களோடு ஒப்பிட முடியாது. இந்த புத்தரோடு, காந்தியோடு, முகமதோடு யாரோடு நாங்கள் ஒப்பிட முடியாது. இவர்கள் எல்லாருமே சாதாரண ஆதாம் ஏவாளின் சந்ததியாக, மாம்சத்தில் பிறந்தவர்கள், மாம்ச பாவிகளாக நாங்கள் எல்லோருமே பாவிகளாக இருந்தோம். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு, இயேசுதான் பாவம் இல்லாத இந்த உலகத்தில் பிறந்தவர், பாவிகளான எங்களுக்காக, ஆதாம் ஏவாளின் சந்ததிகளுக்காக தன் இரத்தத்தினாலே எங்களுடைய பாவங்களை கழுவி விட்டவர். இப்படியான பாருங்கள், அடுத்த வசனத்திலே பார்க்கும், மத்தேயு 1 25 வசனத்திலையும், முதற்பரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார். பாருங்கள், இந்த பரிசுத்த ஆவியினால்தான் இயேசு பிறந்தவர். அதற்கு பின்பு யூதா இப்படியாக 3 சகோதரர்களும் 2 பெண்களும் அவர் 5 பிள்ளைகள் யோசேப்புக்கு மாம்ச சித்தத்தில் பிறந்த பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய திட்டத்தின்படி பரிசுத்த ஆவியினாலே கற்பம் தரித்து பரிசுத்தமாக வாழ்ந்து அந்த வாலிப வயதில், 33.5 வயசுல மரித்தவர் எங்களுடைய பாவங்களை சாபங்களை சுமந்து கொள்வதற்காக இந்த உலகத்தில் பிறக்கின்ற இயேசுடைய மரிய விதைக்கும் பிறக்கிற எல்லாருக்காகவும், அவர் தன்னுடைய புதிய ஏற்பாட்டில் வாழுகிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் அவர் அந்த இரத்தத்தை சிந்தி எங்களை மகனாக மகளாக ஏற்றுக் கொண்டார். பாருங்கள், தேவன் படைக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் ஒன்றாக இருந்தார்கள். இதை அநேகமான மக்கள் இன்றைக்கு பல ஊழியக்காரர்களோடு அறியாமல் இருக்கிறார்கள். தேவனுடைய கன்கார்டன்ஸ் பைபிள் அல்லது அம்பிளிஃபைட் பைபிளில் நீங்கள் பார்க்கும் பொழுது தேவன் தமது சாயலாக இயேசு தேவன் பரிசுத்த ஆவியார் 3 பேர் ஒன்றாக இருக்கிறார்கள். அவர்களுடைய சாயலாகத்தான் மனிதன் படைக்கப்பட்டார். தேவனுடைய சாயலாக, இயேசுடைய சாயலாக இப்படியாக படைக்கப்பட்ட மனிதன் மீண்டுமாக இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் மனிதனுடையதாக தேவனுடையதாக இருக்கிறது. ஆவியும் தேவனுடையதாக இருக்கிறது. பாவத்தின் பின்பாக ஆதாமாவால் வஞ்சிக்கப்பட்டதன் நிமித்தமாக இந்த பாவ சரீரம் எங்களுக்குள்ளே வந்தது. இந்த பாவ சரீரம் அகற்றப்பட்டு உயிர்த்தெழுந்து இயேசு எப்படி இயேசு உயிர்த்தெழும் பொழுது சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தவர், நாங்கள் உயிர்த்தெழுந்தும் பொழுது அவர் இயேசு எங்களுக்கு ஒரு பரலோக சரீரத்தை தந்து அவரோடு வாழுகிற வாழ்வை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், இயேசு எப்படி எப்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார். பாருங்கள், மத்தேயு 3:16 இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்தில் இருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டார் இயேசு. அவர் ஞானஸ்நானம் பெற்று இந்த இந்த காலத்தில இப்ப இந்த காலத்தில பரிசுத்த ஆவியானவரை இந்த முழுக்க ஞானஸ்நானத்துக்கு முன்பாகவும் பெற்றுக் கொள்ள முடியும். சிலருக்கு முழுக்க ஞானத்துக்கும் பின்பான காலங்களில அந்த பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். பாருங்கள், பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டால்தான் நாங்கள் தேவனுடையவர்களாக தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய மகனாக மகளாக நாங்கள் மாறுகிறோம். பாருங்கள், இப்படி நாங்கள் பெற்றுக் கொள்ளும் பொழுது பிசாசு எங்களை சும்மா விடாது. பாருங்கள், பிசாசனுடைய பழைய பாவங்களுக்கு கூட சோதனை வந்து கொண்டுதான் இருக்கும். பாருங்கள், இயேசு இப்படியாக இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்ட பொழுது பாருங்கள், அவர் அவர் பிசாசினால சோதிக்கப்பட்டார். நாங்கள் பார்க்கும் பொழுது மத்தேயு 4:1 அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இப்படியாக இயேசு பாருங்கள் 40 உபவாசம் இருந்து இருந்த பொழுது இப்படியாக பிசாசினால சோதிக்க, இந்த உலகத்தில எல்லா மனிதர்களும் சோதிக்கப்படுகிறார்கள். யார் யார் இயேசு கிறிஸ்து இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுவிட்டால் எங்களுக்கு அவர் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையினால நாங்கள் பிசாசை கட்ட துரத்த அதற்கு எதிர்த்து நிற்கிற வல்லமையை எங்களுக்கு அவர் தந்திருக்கிறார். அவருடைய வார்த்தைகளுக்கு கூடாக நாங்கள் அந்த அபிஷேகம் பெற்றுக் கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தைகளில தேவனுடைய வார்த்தைகளில எங்களுக்கு ஒரு ஒரு விருப்பத்தோடு எங்களுடைய இதயம் அந்த வார்த்தைகளை படிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கு பின்பாக படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் எங்களுக்கு வல்லமையை தருகிறது. அது எங்களை பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற தன்மையை தருகிறது. பாருங்கள், இப்படியாக பிசாசு சோதிக்கப்படும் பொழுது இந்த கல்லை அப்பமாக ஆக்கி உட்கொள்ளும் என்று பிசாசு இயேசுவால முடியும் என்று பிசாசுக்கு தெரிந்தது. தேவனுடைய குமாரன் என்றதை பிசாசு உணர்ந்து கொண்டான். சன் ஆஃப் காட். இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு பல மதங்களில பல விதமான மக்கள் சன் ஆஃப் கோட்டை கோட் என்பதை எதிர்க்கிறார்கள். இவர்கள் எல்லாரும் பிசாசின் பிடியில இன்னும் வாழுகிறார்கள். பாருங்கள், இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆவிகள் இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறவர்கள் எல்லாரும் இந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியாது. இயேசு கிறிஸ்துவை பாருங்கள், அந்த சொரூபத்தை வணங்குகிறவர்கள் முத்திரையை பெற்றவர்கள் இவர்கள் யாரும் இந்த இயேசு கிறிஸ்துவோட அந்த 1000 வருட ஆட்சியில வாழ முடியாது. பாருங்கள், இதற்காகத்தான் வார்த்தை கூடாக நாங்கள் பிசாசை எதிர்த்துக்க வேண்டும். இயேசு 4:4 மத்தேயு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பார். இப்படியாக இயேசு வார்த்தைகளை கூடாக மேற்கொண்டதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், அடுத்த மத்தேயு 4:10 இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார். வசனம் எழுதியிருக்கிற வசனத்தின்படி நாங்கள் பிசாசை மேற்கொள்ள முடியும். அந்த வார்த்தைகளை தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். தெளிந்த புத்தியை கன்ஃபியூஸ தருகிறவன் தான் பிசாசு. நீங்கள் அவருடைய வார்த்தைகளை தியானிக்க தியானிக்க, இந்த வசனங்களை தியானிக்க, உங்களுடைய பயமுள்ள ஆவிகள் அகன்று இயேசுவிலே ஒரு அன்பு அதிகரிக்கும் பொழுது உங்களுக்கு பயம், நம்பிக்கை, இயேசுவிலே நம்பிக்கை வரும், கோப்பு வரும், அன்பு வரும். அந்த அன்பு சகல பாவங்களையும் நீக்கி விடுகிறதாக இருக்கிறது. இயேசுவிலே நீங்கள் முதல் எல்லாவற்றிலும் பார்க்க, முதலாவதாக இயேசுவை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்தான் தேவன், அவர்தான் மகனாக சன்னக்கோட்டாக இந்த உலகத்துக்கு வந்து உயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை காத்து கொண்டவர். அவருடைய அபிஷேகத்தை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகத்துக்கூடாக நீங்கள் சுகமடைகிறீர்கள். பாருங்கள், இயேசு இந்த அபிஷேகத்துக்கு பின்பாக மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் பாருங்கள், இன்றைக்கு ரட்சிக்கப்படாத மக்களுக்கு இயேசு அன்றைக்கும், அது முதல் இயேசு மனம் திருப்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்றைக்கும் பாருங்கள், புதிதாக பிறந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் அன்றைக்கு இஸ்ரவேலில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மனம் திரும்பும்படியாக கற்றுக் கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. இப்படியாக இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு பரலோக ராஜ்யம் தந்தை தருகிற தேவனாக இருக்கிறார். மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள். இயேசுதான் நீதி. அவருடைய கட்டளைகள் கற்பனைகளை கற்றுக்கொள்ளும் பொழுது அது எங்களுடைய தேவனுடைய நீதி எங்களுடைய நீதியாக மாறும் பொழுது எங்களை அவர் பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியாக அந்த அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொருவரும் அவர் இந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற தன்மையை எங்களுக்கு தந்திருக்கிறார். பாருங்கள், அவர் அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற பின்பு மத்தேயு 8:2 வசனத்திலேயும், குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக உம்மாலே ஆகும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இப்படித்தான் நாங்கள் நோயோடு வாழுவது இயேசுவுக்கு பிரியமில்லை. அவருக்கு எப்பொழுதும் நாங்கள் சுகத்தோடு ஆசீர்வாதத்தோடு தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். பாருங்கள், இன்றைக்கு பல மனிதர்கள் இந்த உணவுகளையும் கவனித்துக் கொள்வதில்லை. பல மனிதர்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் எங்களுடைய சரீரத்தில் இயேசு வாழுகிறார், எங்களுடைய பரிசுத்த ஆவியானவர் வாழுகிறார். அந்த சரீரத்தை நாங்கள் பரிசுத்தமாக வருத்தம் இல்லாமல் ஏற்ற கொலஸ்ட்ரால் இல்லாத உணவுகள், வருத்தங்களை தராத உணவுகளை உட்கொண்டு எங்களுடைய சரீரத்தை உற்சாகமாக அவருக்கு பிரியமாக நாங்கள் வைத்துக் கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், பரிசுத்தமாக நல்ல உணவுகளை, இந்த கொழுப்புகள் இப்படியான சில உணவுகளை தவிர்த்து தேவனுக்கு பிரியமான உணவுகள். பாருங்கள், இசேக்கியல் 4:8 வசனத்தில் அந்த இசேக்கியல் எப்படியான உணர்வை, இசேக்கியல் பிரெட், அந்த பிரெட்டை உண்டு பலர் வாழ்ந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக பல அற்புதங்களை இயேசு செய்தார். பாருங்கள், 110 நோக்கி நாங்கள் மத்தேயு 8:13 வசனத்திலே, நீ போகலாம், விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நாங்கள் இங்கிருந்து ஜபிக்கும் பொழுது உங்களுக்கு அதே நேரத்தில் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த தேசத்தில் இருந்தாலும் நாங்கள் சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறோம். ஜபிக்கும் பொழுது அந்த வசனம் உங்களுக்குள்ள நோய்களை குணமாக்குகிறது. அன்றைக்கு அந்த நூற்றுக்கு அதிபதி இயேசுவிடத்தில், நீரே என்னுடைய வீட்டுக்கு வர பாத்திரம் அல்ல, ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லும், அதே வார்த்தை சித்தம் உண்டு சுத்தமாக என்ற வார்த்தை உங்களுக்கு சுகத்தை தருகிற வார்த்தையாக இருக்கிறது. இப்படியாக இந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கும் பொழுது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த இடத்துல தேவன் அந்த வார்த்தை வெறுமையாக திரும்புவதில்லை. பாருங்கள், நாங்கள் இசையா 55 அதிகாரம் 8வது வசனம் 8வது 10வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி விதைக்கிறவருக்கு விதையையும் புசிக்கிறவருக்கு ஆகாரத்தையும் கொடுத்து, அது எப்படி அந்த மலையானது மேலும் அந்த முகிலுக்கு போய் சேருகிறதோ, அதே போல தேவனுடைய வார்த்தை உங்களை, சங்கீதம் 107:20 என்ற வார்த்தை உங்களை குணமாக்கி விட்டு தான் திரும்பும், உங்களை ஆசீர்வதித்து விட்டு தான் திரும்பும். இது வறுமையாக திரும்பாத வார்த்தைகள், உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற பயம் பிசாசு இடத்திலிருந்து வருகிறது, பயம் தேவனிடத்தில் இருந்து வருகிறது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தராமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தருகிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை அவர் எங்களுக்கு தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், பரலோகம் எப்படிப்பட்டது என்பதை பாருங்கள். பேதுரு, யாக்கோபு, யோவான் என்பவர்கள் ருசி பார்த்தார்கள். பாருங்கள், இயேசு மறுரூப மலைக்கு அவர்களை அழைத்து செல்கிறார். அப்பொழுது பேதுரு சொல்லுகிறான், மத்தேயு 17:4 பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். பாருங்கள், அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்கள், இப்படியாக இயேசு அந்த அவர்களுக்கு பரலோகம் இப்படித்தான். இன்றைக்கு நாங்கள் அந்த பரிசுத்த ஆவியானவரை பெறும் பொழுது, பெற்று அவருடைய வார்த்தையை பேசும் பொழுது எங்களுடைய இருதயம் குதூகலமாக, இருதயம் கொழுந்து விட்டு எரிகிறது. அவருடைய வார்த்தைகளை கேட்க கேட்க, அதை கடைபிடிக்க அவரோடு இருக்கும் பொழுது, அதுதான் பரலோகமாக இருக்கிறது. பாருங்கள், மரியாள் எடுபடாத பங்கை இயேசுவோடு, இயேசுவுடைய பாத தருகிலே இருந்து இயேசுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்தாள். பாருங்கள், மரியாள் தன்னை விட்டு எடுபடாத பங்கை தெரிந்து கொண்டாள். தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் இந்திய வழியின் சங்கமம் ரேடியோ ஊடாக ஒவ்வொரு வார்த்தைகளையும் தியானித்து உங்களுடைய ஆத்மாவிலேயும் இருதயத்திலேயும் சேர்த்து கொள்ள வேண்டும். பாருங்களுடைய நீங்கள் பேசும் பொழுது, உங்களுக்கு கஸ்துன்பம் வரும் பொழுது, உங்களுடைய வார்த்தை இப்படி சொல்லுகிறது, என்னுடைய துக்கம் சந்தோஷமாக மாறுகிறது, என்னுடைய எனக்கு பயம் பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தேவன் தந்திருக்கிறார். முதற் வயதிலே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பெறனடைந்து கழுகளைப் போல சிறகடித்து பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இப்படியாக நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த விசுவாசத்தின் அளவை சேர்த்து கொள்ளப்பட்டு, உங்களுடைய இருதயத்திலே அவருடைய வார்த்தையை வைத்திருப்பதன் மூலமாக, உங்களுடைய ஆத்மாவில் அந்த வார்த்தைகளை சேர்த்து வைப்பதன் மூலமாக, ஒரு கடுகளவு விசுவாசத்தை நீங்கள் சேர்த்து விட்டால், உங்களுடைய கஷ்டங்களை நோக்கி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய என்ன குறைவுகளோ, என்ன வருத்தங்களோ, என்ன நோய்களோ, அவர்களுக்கு கட்டளையிட வேண்டும். இயேசுவின் நாமத்திலே அந்த நோய் அகன்று போகும்படியாக, உனக்கு பிசாசிக்கு தீமையை செய்கிறவனுக்கு அந்த நோய்கள் நோய்கள் நோய்க்கு கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்திலே இப்பொழுதே அகன்று போகும்படியாக கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். சில வேளைகளில் உங்களுக்கு சில வேளை கேன்சர் வியாதிகளாக இருந்தால், கடும் ஒரு ஒரு தீராத வியாதிகளாக இருந்தால், நீங்கள் ஏதோ ஒரு தவறு செய்திருப்பீர்கள். அந்த தவறு யாருக்கு செய்தீர்களோ அந்த தவறை நினைத்து அவர்களுக்கு அந்த தவறை மன்னித்து விட வேண்டும். பாருங்கள், சில பாவங்கள் கூட ஒருவரை மன்னிக்காதது, ஒருவரை ஏமாற்றினது, இப்படியான சில விரோதமான பாவங்கள் கூட சில நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது. அந்த இடத்துல நீங்கள் அவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுடைய நோய்களும் மாறுகிறதாக இருக்கிறது. பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது எத்தனை தடவை நாங்கள் மன்னிக்க வேண்டும். பாருங்கள், இயேசுவிடத்தில் பேதுரு அவரிடத்தில் இருக்கிற ஒரு மனிதனை நாங்கள் எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18:21 பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமா என்று கேட்டான். இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். சகோதரன் குற்றம் செய்தான், 7 × 70, 490 தடவைகளுக்கு முன்பாக அவனுக்கு நாங்கள் மன்னித்து விட வேண்டும். இயேசு இப்படி சொன்னபடியால் நாங்களும் அதே போல மன்னித்து விடும் பொழுது பல நோய்கள் எங்களை விட்டு அகன்று போகிறது. தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது அந்த வார்த்தை எங்களில மாற்றத்தை உருவாக்குகிறது. மன்னிக்காதது சில நோய்களை கூட, அந்த மன்னியாத தன்மைகள், பழைய காலங்களில நீங்கள் செய்த காரியங்கள் ஒரு மனிதர் ரட்சிக்கப்படாததற்கு சில தடைகளாக இருக்கும். அப்படியான பாப மன்னிப்பை பெற்றுக் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்வு செழிப்பாக மாறுகிறது. இயேசு கிறிஸ்துக்கு பிரியமான வாழ்வாக உங்களுடைய வாழ்வு மாறுகிறது. இயேசு மனதுருகிற தேவன். பல தடவைகளில இப்படித்தான் இயேசு ஜெபிப்பார். இப்படியாக நீங்களும் அவர் ஜெபிக்கும் பொழுது நீங்களும் அந்த அந்த ஒரு இன்னும் ஒரு ஒரு மனிதனுக்கோ ஒரு சுகமில்லாத ஒருவனுக்கு வைக்கும் பொழுது இந்த வியாதி என்னிடத்துல வந்து விட்டது, அந்த ஃபீலிங்கோட நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இப்படித்தான் இயேசு மனதுருக்கம் உள்ளவர். ஒருவருடைய பாருங்கள், லாசரசு மரித்து போன பொழுது அவரும் கண்ணீர் விட்டார். பாருங்கள், அவரும் அந்த குற்ற அந்த உணர்வோடு ஜெபித்தார். பாருங்கள், அந்த விதவையின் மகனை அவர் குணமாக்கும் பொழுது அவனுக்கு அந்த விதவைக்கு நான் ஒரு விதவைக்கு இருந்த ஒரே ஒரு மகன், அவளுடைய நம்பிக்கை எல்லாம் கணவன் இழந்து அந்த வாலிப மகன் மேல தான் இருந்தது, அவன் மரித்து போனான். இயேசு உயிர்த்தலை வைத்து, கண்ணீர் விட்டு உயிர்த்தலை வைத்து அந்த மகனை அந்த தாயாரிடத்துல கொடுக்கிறார். இப்படியான மனதுருக்கம் உள்ளவர் தான் இயேசு. நாங்களும் மனதுருக்கமாக இருக்க வேண்டும். இந்த சபைகளிலே பாருங்கள், இயேசு தேவாலயத்து மத்தேயு 21:12 ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, காசுக்காரனுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். பாருங்கள், இயேசுடைய வீடு ஜெப வீடாக இருக்கிறது. பாருங்கள், அந்த இடத்துல வந்து நீங்கள் வியாபாரங்கள், இன்றைக்கு சிலர் இப்படியான வியாபாரங்களை சேர்ச்சிகள்ல செய்கிறார்கள். அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக இருக்கிறது. அந்த இடம் ஜெபம் வந்த உடனே பல இடங்களில பேசிக்கொண்டே அந்த இடத்துல தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அவருடைய என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். இப்படியாக நாங்கள் தேவனுடைய கட்டளை அன்பின் கட்டளையாக இருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 22:37 உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. பாருங்க, நியாய பிரமாணம் அன்பில கொண்டது இயேசு, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நியாய பிரமாணத்தை நிறைவேறுதல் அன்பில கொண்டு முடிக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yesu indan vaalvin pelanaana enakkinnal aanandam. Jesus.

மக்களே, உன் நாமமே கலைத்தோக நான் பாடும் வேணும் மக்களே, எந்த இதயமே உம்மை பாடும் என்ன நினைவுகள் மதாகும், எந்த இதயமே உம்மை பாடும் எந்த நினைவுகள் மதாகும், பெரும் தீமைகள் அகன்றோட மாயைகள் மறைந்தோட உமதாபியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும், இந்த

தொன்று நான் பாடுவே நமக்காக நான் பாடுவே நமக்காக ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்முடைய வாழ்க்கையிலே நீ செய்த அத்தனை அதிசயங்கள் அற்புதங்கள் இருப்படி நற்கிரிகைகள் செய்து வாழ்ந்தீரோ உம்முடைய அபிஷேகத்தை பெற்று நீர் வாழ்ந்தீரோ ஜோவாஸ்நானன் மூலமாக உங்களுக்கு ஞானஸ்தானத்தை பெற்று உங்க அந்த நேரத்திலேயே பரிசுத்த ஆவியானவரை பெற்று வாழ்ந்து காட்டினீரோ அதே போல இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்பல் சேடமாக ரட்சிக்கப்படாமல் இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இயேசுடத்துல வந்து இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெற்று ஆவியை பெற்றிருக்கிற சபைகளுக்கு போய் உண்மை அறிந்து கொள்ள ஆண்டவரே இந்த நேரத்துல பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யப்படியாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது ஆண்டவரே என்னுடைய பாவத்தை மன்னியும் உம்முடைய ரத்தம் இன்னும் உயிருள்ள ரத்தம் என்று கேளுங்கள் என்னுடைய உம்முடைய ரத்தம் நீர் சரீரத்தோடு உயிர் தழுந்தவர் ரத்தத்தோடு உயிர் தழுந்தவர் உம்முடைய கல்லறையில அவர்கள் போன பொழுது எந்த சரீரமும் தோடு சரீரம் அந்த இடத்துல இருக்கவில்லை சீலைகள் மட்டும் இருந்தது சாதாரண மனிதன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் மண்ணுக்குள்ள போகிறது அது அழிந்து போகிற சரீரமாக இருக்கு உம்முடைய சரீரம் பரிசுத்த ரத்தம் அந்த ரத்தத்தினால இன்றைக்கு ரட்சிக்கப்படாத ஒரு மக்களுடைய பாவங்களை கழுவி விடும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பத்தை கேட்டார் கல்லை கொடுப்பேனா மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா பொல்லாதவர்களாகிய உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல இவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது இந்த நேரத்துல ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே பர்லோகத்திலே இந்த அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே எங்களை நிரப்புறது போல ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் அபிஷேகத்தினால் நிறைந்தது போல இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியினால ஒவ்வொருவரும் உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரையும் நிரப்பு வீராக ஆண்டவரே உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தினால நிறத்து நிரப்பு வீராக ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது எல்லோரும் உம்முடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரே கடற்கால அளவு எங்களுக்கு போதாது முழங்கால் அளவு போதாது இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு நீச்சல் ஆழத்துல உம்முடைய வார்த்தையில நாங்கள் நிலைத்திருக்க உம்முடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல இந்த சுவிசேஷம் பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட ஆண்டவரே ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த ஆவியை இந்த காலத்துல ஊற்றி கொண்டிருக்கிற கிருபைக்காக உமக்கு நன்றியோடு துதிக்கிறோம் நீர் உண்மை உள்ள தேவன் உயிர் உள்ள தேவன் வல்லமை உள்ள தேவன் கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் நன்றி அந்த ஆவி இந்த காலங்களில ஒவ்வொருவருக்கும் ஊற்றி கொண்டிருக்கிறதுக்காக நன்றி நம்முடைய வருகையில ஒருவரும் விடுபட்டு கூடாதபடிக்கு யார் யாரே உம்முடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறீரோ அவர்கள் ஒவ்வொருவரும் இந்த எல்லாரும் இந்த சுவிசேஷத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தின்படி நீர் ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்வீராக உம்முடைய கடமையை

0: நாங்கள் செய்து முடிக்க எங்களோடு இருந்து இந்த இந்தியாவில் இந்த ஜங்கம ரேடியோவில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர் விசுவாசிகளோடும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தமிழ் சபைகளோடும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களோடும் விசுவாசிகளோடும் இருந்து இந்த தமிழ் சமூகம் பல இந்த நாடுகளில் இருந்தாலும் இந்த ரேடியோவுக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு உங்களுடைய ராஜ்யத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் முகமுகமாய் காண நிற்கிறவை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராய் உமக்கே செலுத்தி ஆண்டவர் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வாதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: Thank you, Jesus.
2: ஆமீன்,
1: Thank
2: ஆமீன்,
1: you.
2: ஆமீன். நன்றி பாஸ்டர், நன்றி. அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தில் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்தீர்கள். வெளமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாள் ஆவியானவர் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எது நித்தியத்துக்கு சத்தியத்துக்குள்ள நம்மை நடத்துவது எது என்று சொல்லி அறியும்படியாக தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். அப்படியாக அவரை அறிகிற அறிவியலும் அவருடைய சத்தியத்திலும் வளர்ந்து நித்திய ராஜ்யத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதை அருமையான சுவிசேஷ சத்தியத்தை எங்களுக்கு எடுத்து வெளிப்படுத்தினீர்கள், கற்றுக் கொடுத்தீர்கள். கற்றுக் கொடுத்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஊழியங்களையும் கத்த சபையின் ஊழியங்களையும் எல்லாம் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கத்தரிசித்தமுனால் நாங்கள் இன்னொரு அழைப்பை சந்திக்கும் இது சமாளித்து கூறுகிறோம். நன்றி பாஸ்டர்.
0: ஆமீன். God bless you sister Subhalanga. God bless you நேயர்களே. ஆமீன்,
2: ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருந்தோம். கத்தர் நாமம் மகிமைப்பட்டது. அருமையான ஊழியர்கள் இவர்களை முன்குறித்தார், அவர்களை அழைத்து வந்து இந்த நாளும் வார்த்தையிடம் மகிமைப்பட்ட தேவன் பாஸ்தியான தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார். எனக்கு ஆசீர்வாதமாயிருந்தது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாயிருந்தது நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். அப்படியாக வார்த்தை வெளிச்சத்தில் தேவ செய்தியை நான்கு விதமான செய்தியை கர்த்தர் இந்த நாளிலும் உங்களோடு பேசினார். ஒரே ஆவியானவர் வார்த்தை வாடினார், வார்த்தையிடம் மகிமைப்பட்டவர், வார்த்தையானவர். ஆமேன். மையப்படுவதாக சரியாற்ற நேரம் 37 நிமிடங்கள். நாங்கள் மூன்று முடிவாக நன்றி ஜெபத்தை ஏறெடுப்போம். நன்றி சொல்வோம். நன்றி ஜெபத்தை ஏறெடுக்க எங்களோட சிஸ்டர் நோலியர்கள் இணைப்பிருக்கிறார்கள். அழைப்புகள் கொண்டு வந்து நன்றி ஜெபத்தை ஏறெடுத்து நாங்கள் முடித்து மறுவழிப்போடு இணைவோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
3: பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரைஸ் லார்ட்.
2: ஆமென்.
3: ஆமென். கர்த்தர் நல்லவர், ஜீவன் உள்ளவர். அவ்வளவு அழகாக ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக எங்களை எழுப்பி எங்களுக்குள்ள ஒரு புதிதான எழுப்புதலை கொடுத்து எங்களை உயிர்ப்பித்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். அப்பா, நாங்கள் எங்கே செல்ல வேணும், என்ன சொல்ல வேணும், எந்த வழியில் நடக்க வேணும் என்று உங்களுடைய வார்த்தையின் மூலமாக கற்றுக் கொடுத்தீர்கள் அப்பா. அப்பா, இவ்வளோ நேரமாக நீங்கள் நடத்திய உங்களுடைய பரிசுத்தமான ஆவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நீங்கள் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் கேட்பதற்கு அதிகமாக, நாங்கள் இந்த இடத்துல வர்றதுக்கு முன்பாக உங்களோட சமூகம் உங்களோட பிரசன்னத்தை இந்த இடத்துல எங்கள் ஊற்றி எங்கள் நாங்கள் உங்களை காணக்கூடியதாக பரிசுத்தமான ஆவியின் மூலமாக எங்களுக்கு கொடுத்த அந்த அருளுக்கும் அந்த வெளிப்படுத்தலுக்கும் நன்றி செலுத்துகிறேன் அப்பா. சிஸ்டர் சுவா காணி வருகிறேன். அவர்கள் ஆண்டவரே எந்த விதமான நிலப்பிரத்தில் இருந்தாலும் உங்களை அன்போடு முழு இருதயத்தோடும் ஆத்மாவோடு நேசித்து இந்த இந்த ஊழியத்தில் இவ்வளோ காலம் நீங்கள் வழிநடத்தி கொண்டு வந்த அந்த அந்த பரிசுத்தமான ஆவிக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஆண்டவரே உங்களுடைய இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க. இன்று மட்டும் காத்தவரே, அவர்களுக்குள்ள போக்கிலும் மரத்திலும் இருந்து அவங்க கூட இருந்து இவ்வளோ நேரமாக நடத்திய இந்த நித்திய வெளிச்சத்தில் இருந்து நடத்திய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. எங்களுக்கு ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தமாக இருப்போம் போல நாங்களும் பரிசுத்தமாக இருக்க வேணும் என்றே எங்களை அழைத்தீர்கள் அப்பா. நாங்கள் நீங்கள் ஏழு குத்து விளக்கின் மத்தியில் ஆவிடும் எங்கள் பரிசுத்தரே. நீங்கள் பரிசுத்தர், பரிசுத்தர். சிங்காசனத்தில் வீட்டிற்கும் பரிசுத்தரே. உங்களுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். சிஸ்டர் ஷியானி காணி வருகிறேன் ஆண்டவரே. நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட் என்று கூறியபடி ஆண்டவரே அந்த குஷ்டரோகிகள் சாதாரணமான மனுஷர்கள் மூலமாக நீங்கள் அவரை உங்களோட அற்புதங்களை உங்களோட வல்லமைகளை தெரியப்படுத்தினீர்கள் ஆண்டவரே. எலிசியாவின் மூலமாக அப்பா நீங்கள் மக்கள் கண்டறியத்தக்கதான அற்புதங்களை செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா. நன்றி, நன்றி. அவர்கள் கொடுத்த வார்த்தையின்படி ஆண்டவரே விசுவாசம், விசுவாசம் இல்லாமைக்கு கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. அதன்படி ஆண்டவரே அவர்கள் கொடுத்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதித்து அந்த கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்க வாழ்வட ஊழியத்துல அவங்க செய்யற ஒவ்வொரு ஊழியத்திலையும் அவங்களை அப்ப அவங்களோட பர்சனல் லைஃப்லயும் ஆண்டவரே அவங்க கூட இருந்து அவங்களோட போக்கு வரத்திலும் இருந்து அவர்களை நான் அதிகமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி. மறுபடியாக பாஸ்டர் ஜெயராஜ் ராஜிக்கான் வருகிறேன். அவர்களும் ஆண்டவரே எங்களுக்காண்டி எங்கள் மத்தியில் வந்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நீங்கள் அடைக்க நினைத்தவர்களுக்குள் ஆக்குகிறவர் கத்தர் என்று சொன்ன வார்த்தையின்படியாண்டு அந்த அந்த தலைப்பின் பகுதியின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து அவருடைய அடையாங்க கத்தருடைய அடையாளங்களை எங்களுக்குள் காணக்கூடியதாக எங்களுக்கு ஆண்டவரே உட வார்த்தையை கொடுத்து பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமீன். ஆண்டவரே தாவிதை போல ஆண்டவரே அவங்க தேவிதன் கொலாயத் அவருக்குள்ள கத்தர் எவ்வளவு அற்புதம் செய்தாரோ அதே போல எங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும் கத்தர் பெரிதான அற்புதங்களை செய்வதற்கு அவர்களை எங்கள் மத்தியில் அழைத்து வந்து முதலாவது சாமுவேல் 17:18, முதலாவது சாமுவேல் 17:28, முதலாவது சாமுவேல் 17:42, 43, 44 அப்படிப்பட்ட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை வழிநடத்திய பாஸ்டருக்கு அவனை நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர் அவர்களோட ஊழியத்திலையும் கூட இருந்து அவங்க கூட அப்பா அவங்களோட உங்களோட பிரசனத்தை அவங்க அதிகமாக அவங்களோட வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியதாக அவங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, ஜெபிக்கிறேன் நன்றி. சிஸ்டர் சுபா கொடுத்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. விசுவாசத்தின் மூலமாக மட்டுமே எங்களுக்கு ஆண்டவரே எங்களுக்கு பதிலும் எங்களுக்கு விடுதலையும் கிடைக்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. ஆமீன் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படி சிஸ்டரின் மூலமாக பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். அவங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவரே இவ்வளவு காலம் நீங்க வழிந்து வந்த கிரிகைகளுக்கும் நன்றி செலுத்துறேனப்பா. அவங்களோட கணவனார சுகமாக்கி அற்புதமாக நீங்க வழிநடத்தி கொண்டு கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. ரூத்தின் வாழ்க்கையிலும் ஆண்டவரே எவ்வளவு அற்புதங்கள் செய்தீங்க ஆண்டவரே. அதன்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாக உங்களோட வார்த்தையை அனுப்பி எங்களுக்கு சுகம் கொடுத்து வழிநடத்தி கொண்டு வர கிருபிகளுக்கு நன்றி செலுத்துறேன். ஆமீன் அப்பா. பாஸ்டர் அன்றன் ராசநாயத்துக்காணி வருகிறார். அவங்க செய்யற ஊழியத்திலையும் அவங்க கூட இருந்து இவ்வளவு நேரம் பகிர்ந்து கொடுத்த வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலனும் அன்பும் தொழிந்த புத்தியை கொடுத்து யாவரையும் வழிநடத்தி கொண்டு வர கிருபைகளுக்கு நன்றி செலுத்தி அவங்க செய்யற ஊழியத்திலும் காலையிலும் மாலையிலும் நித்திய வெளிச்சத்துல வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கிற பாஸ்டர் ஆண்டவரே அவங்க கூட இருந்து அவருடைய தேவையிலையும் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்த தந்த கிருபைகளுக்கு நன்றி. மகேந்திரன் ஐயாக்கா நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. சில வார்த்தைகளை வந்து பயந்து கொடுத்து உங்களோட நாமத்தை உயர்த்த வந்து அவர்களையும் அவங்களோட தேவையையும் சந்தித்து அவங்க கூட இருக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. பிரதர் ஸ்ரீ சிஸ்டர் ரீட்டா அவர்கள் இவ்வளவு நேரம் ஆண்டவரையும் மறைவில் நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியங்களையும் நீங்க பாக்குறீங்க. ஆன்லைன்ல செய்யற ஊழியங்களுக்கு ஆண்டவர் ஒரு விதமான தட்டையும் இல்லாம எங்க கூட இவ்வளவு நேரம் இருந்த ஆண்டவரே அவர்கள் மூலமாக நீங்க நடத்தி கொண்டு வர்ற அந்த பெரிதான அற்புதங்களும் அடையாளங்களும் உங்கள் மூலமாக அவர்கள் செய்யற வேலைகளுக்கு நன்றி செலுத்தி அவர்களையும் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். அவங்களோட பிள்ளைகள் ஆண்டவரே ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவங்க செய்யற ஊழியத்திற்கு ஆண்டவரே அதிகமாக அவங்க ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் அவங்களுக்கு அதிகமாக பலனையும் சத்துவத்தையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆசீர்வாதமாக அநேகருக்கு சங்கம் வானொலி மூலமாக பகிர்ந்து கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் உங்களோட கரத்தில் கொடுத்து ஒப்பு கொடுக்கிற உங்களோட வார்த்தையின் படி நடத்தி உங்கள் சித்தத்தின் படி நடத்தி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்பா. எங்கள் இருதயத்தில் நாங்கள் பரிசுத்தமா இருப்பதற்கே இந்த ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க ஆண்டவரே. நாங்கள் இன்னும் அநேகர் இந்த இந்த அழைப்பை இந்த இந்த சல்வேஷனை இந்த இரட்சிப்பை அடையக்கூடியதாக இந்த பிரிதான ஊழியத்தை நடத்துகிறவர்களுக்கு அதிகமாக நாங்களும் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கு எங்களை உங்களுடைய பரிசுத்தமான ஆவியின் மூலமாங்களே உங்களோட சித்தத்தின்படி வழி நடத்தின்படியாக ஜபிக்கிறேன். எல்லா கனமணியை மகிமை உங்களுக்கு ஆண்டவரே, என் ஆத்துமாவே தேவனே நோக்கி அமர்ந்து நாங்கள் இருக்கும் பொழுது அவராலே எங்களுக்கு எங்களுக்கு அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கக்கூடியதா இருக்கிறது. ஆகவே ஆண்டவரே, என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர் நான் என்று சொல்லி அவர்களை அழைத்து அழைப்பின்படி எங்களை யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கூட நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன் என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஊழியத்தில் எதிர்பார்த்த வெற்றிகள் இல்லாதபடி கவலையோடு காணப்படும் தேவ ஊழியரே, உங்கள் பாரங்களை பகிர்ந்து கொள்ள யாருமே இல்லை என்று கண்ணீர் சிந்துகிறீர்களா? பயப்படாதீங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புகிறார். உங்களை உடைக்கும் அனுபவங்களை அவர் பாதத்தில் உங்களை ஊற்றிவிட உயர்த்தும் அனுபவங்களாய் தேவன் மாற்றிக் கொடுப்பார். ஒரு புதிய ஆரம்பத்தை தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தருகிறார். தொடர்ந்து உற்சாகத்தோடு முன் செல்லுங்கள். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கலங்க வேண்டாம், திகில் அடைய வேண்டாம். மோசேயை சிவந்த சமுத்திரத்தின் ஊடாய் கடக்க செய்த ஆண்டவர் உங்களையும் நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தகப்பனே, தேவ தூதர்களும் பரிசுத்தவான்களும் துதிக்கும் உங்களை துதிக்க எங்களுக்கு நீர் தந்த பெரிய சலாக்கியத்துக்காக உமக்கு நன்றி. சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்களுக்கு கொடுத்த தாளந்துகளுக்காகவும், அவரோடு கூட உமை புகழவும் விசேஷமாக இந்த ஓசன்னா MP3 CD பாகம் 4 பாடல்கள் மூலம் உம்மை துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி. இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சமாதானம், சுகம், விடுதலை கட்டளையிடுவீராக. இந்த பாடல்கள் தொனிக்கும் இடமெல்லாம் உம் ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆவியானவரின் தொடுதலை மக்கள் உணரட்டும். இந்த பாடல்களை உருவாக்கின சகோதரர் ஜாலி ஆபிரகாம் அவர்கள் குடும்பம் ஊழியத்தையும் அவர்களோடு இணைந்து ஒத்துழைத்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த பாடல்கள் மூலம் உம் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவின உமக்கு கோடி கோடி நன்றி. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.

வந்தாச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ், வந்தாச்சு கிறிஸ்மஸ், வந்தாச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ், வந்தாச்சு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்தில் என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123.

5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்று 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கிரைஸ்ட் ஃபார் இந்தியா ஊழியங்களின் சார்பில் வாழ்த்துக்கள். இந்த ஒலி நாடாவில் உள்ள என் உள்ளத்தை தொட்ட இனிய பாடல்களுக்காக கர்த்தரை துதிக்கின்றேன். இந்த பாடல்களை இயற்றியவர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகின்றேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள இயேசுவே, இப்பாடல்களை கேட்கும் உள்ளங்களுக்கு ஆறுதலை தர வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இந்த ஒலி நாடாவை அமைப்பதற்கு உதவி செய்த எல்லா பரிசுத்தவான்களுக்கும், விசேஷமாக இசை அமைத்து கொடுத்த சகோதரர் பேட்ரிக்கே அவர்களுக்கும், ஒலி அமைப்பாளர் சகோதரர் டெரிக் அவர்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கட்டளையிட வேண்டும் என்று கெஞ்சுகின்றேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

யெகோவா ஈரே என்றால் கர்த்தருடைய பர்வதத்திலே எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். யெகோவா நிசி என்றால் கர்த்தர் நம் ஜெயக்கொடி. இந்த தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாயிருக்கிறார்.

என் தேவனே, உம்மை நோக்கி கூப்பிடும் நேரங்களில் உண்மையாகவே நீர் சேவியை சாய்க்கிறீர். உம் செட்டிகளின் கீழே தஞ்சம் உண்டு. யெகோவா ரூவா காற்றே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் தேற்றும். எங்களை நீர் நடத்தி செல்லும்.

0: கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். கைகளை தட்டி ஆண்டவரை ஆர்ப்பரிப்போம்.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். கொலோசையர் 1:28.

0: இந்த சிடிக்காக பாஸ்டர் பென்னி லாரன்ஸ் அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளில ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்கின்ற இந்த ஒளி பேழைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த பாடல்களை ஏற்றி ராகம் அமைத்த எங்கள் அன்பு சகோதரர் பால் மதி அவர்களையும் அவருடைய குடும்பத்தையும் நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. இதில் பாடிய அனைத்து மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. விசேஷமாக இந்த பாடல்களை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் நன்மைகள், ஆசீர்வாதங்கள், செழிப்புகள் உண்டாகட்டும் ஆண்டவரே. அவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற பலவீனங்கள், வியாதிகள், சாபங்கள், கஷ்டங்கள் ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினை எடுத்து போட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நீர் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆளுகை செய்யும், இரத்தத்திலே மறைத்துக் கொள்ளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவன் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வேதம் சொல்கிறது. எனவே எப்பொழுதெல்லாம் நாம் அவரை பாடி புகழ்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவருடைய இனிய பிரசன்னம் நமது மத்தியில் வருவதும் உறுதி. எனவே இப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அவரிடம் இப்பொழுது நம்முடைய தேவைகளை சொல்லி மன்றாடுவோம். அவரும் விரும்பி கேட்பார், நம் கண்ணீரை துடைப்பார், நம்மை பரவசப்படுத்துவார். ஜெபிப்போமா. எங்கள் அன்புள்ள இயேசு சுவாமி, உம்முடைய மலர் பாதங்களில் இந்த அன்பு சகோதரர்களை, சகோதரிகளை, அவருடைய குடும்பத்தின் மக்களை நான் கொண்டு வருகிறேன். அப்பா, இந்த பாடல்களை கேட்கும் பொழுது, என்னோடு கூட அந்த பாடல்களை அவர்கள் பாடிய பொழுது அவருடைய உள்ளத்தில் இருந்த மகிழ்ச்சி, சமாதானம், சாந்தி தொடர்ந்து நிலவட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். உடைந்த ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆறுதல் படுத்தி, தேர்தல் படுத்தி, அதிலே உம்முடைய தெய்வீக அமைதியை அருளி செய்வீராக, அந்த காயங்களை கட்டுவீராக. தகப்பனே, அவர்தாமே நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று உம்மை குறித்து வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை எல்லாம் சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது. அவர்தாமே நம்முடைய சாபங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர் சாபமாகவே மாறிவிட்டார் என்று வேதம் சொல்கிறது. தகப்பனே, நீர்தாமே எங்களுடைய எல்லா பாவங்களையும், அக்கிரமங்களையும், மீறுதல்களையும் உம்மேல் சுமந்தி என்று வேதம் சொல்கிறது. மட்டுமல்ல, கொடிய மரண பயத்தையும் நீர் கடந்து சென்றீர். வேதனையான மரண கசப்பை அருந்தினீர் எங்களுக்காக என்றும் வேதம் சொல்கிறது. எங்கள் நிமித்தம் நீர் அனுபவியாத பாடு ஒன்று இந்த உலகில் இல்லவே இல்லை. அப்பா, உமக்கு நன்றி. இவற்றையெல்லாம் ஒரு விசை நினைவுபடுத்தி கொண்டு இந்த அன்பு மக்களை அணைத்துக் கொள்ளும். அவருடைய கண்ணீரை துடைத்தரணும். யாரோடைய கண்ணீரை துடைப்பார் உமையன்றி? யாருக்கு அவை விளங்கும் ஆண்டவரே உமையன்றி? இதை மனதில் வைத்துக் கொள்ளும். இப்பொழுதே அப்படி செய்யும். ஒவ்வொருவரை அணைத்து முத்தமிட்டு ஆசீர்வதி. அவள் விரும்பும் நன்மைகளை கொடுத்து அவர்களை பரவசப்படுத்தும். விரும்புவதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுடைய தேவனே அப்படியே செய்கிறாக. அவருடைய கண்ணீர் ஒவ்வொன்றும் துடைக்கப்படட்டும். உலகம் தரக்கூடாத சமாதானம், சாந்தி உள்ளத்தை நிரப்பட்டும். தூக்கமில்லாத இரவுகளினி மாறி அவள் படுத்து நித்திரை செய்யும் பொழுது அவருடைய நித்திரை இன்பமாயிருக்க அருள் புரியும். இன்றோடு அவருடைய வேதனைகள் ஒழியட்டும். இன்பத்தின் நாட்கள் மலரட்டும். உம்முடைய இனிய பிரசன்னம் 24 மணி நேரமும் அவளோடு கூட இருக்கட்டும். அவளை ஆசீர்வதிக்கட்டும். நீர் அப்படி செய்வதற்காய் நன்றி, கோடா கோடி நன்றி. ஆமேன். நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், நம்முடைய அருமை பிதாவின் தெய்வீக அன்பும் அரவணைப்பும், பரிசுத்த ஆவியானவருடைய நீங்காத ஐக்கியமும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இன்றும் என்றும் நிலைத்திருந்து ஆசீர்வதிப்பதாக. ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 2:30 நம்மை மாட்சிமைப்படுத்துபவனே நாமும் மாட்சிமைப்படுத்துவோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: ஒன்று நாளாகமம் 27 அதிகாரம். தங்கள் இலக்கத்தின்படி இருக்கிற இஸ்ரவேல் புத்திரருக்கு வம்சங்களின் தலைவரும் 1000 சேர்வைக்காரரும் 100 சேர்வைக்காரரும் இவர்களுடைய தலைவரும் வைக்கப்பட்டு இருந்தார்கள். இவர்கள் வருஷத்தில் உண்டான மாதங்களிலெல்லாம் மாதத்திற்கு மாதம் ராஜாவை சேவிக்கிறதற்கு வகுக்கப்பட்ட வரிசைகளின்படியெல்லாம் மாறி மாறி வருவார்கள். ஒவ்வொரு வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். முதலாவது மாதத்திற்கு முதல் வகுப்பின் மேல் சப்தியேலின் குமாரன் யஷோபியாம் இருந்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். அவன் பேரேசின் சந்ததியாரில் சகல சேனாபதிகளின் தலைவனாயிருந்து முதல் மாதம் விசாரித்தான். இரண்டாவது மாதத்தின் வகுப்பின் மேல் அகோகியனான தோதாயி இருந்தான். அவன் வகுப்பிலே மிக்லோப் தளகர்த்தனாயிருந்தான். அவன் வகுப்பிலே 24,000 பேர் இருந்தார்கள். மூன்றாவது மாதத்தின் மூன்றாம் சேனாபதி யோய்தாவின் குமாரனாகிய பெனாயா என்னும் தலைமையான பிரதானி. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இந்த பெனாயா அந்த 30 பராக்கிரமசாலிகளில் ஒருவனும் அந்த 30 பேர்களின் தலைவனுமாயிருந்தான். அவனுடைய வகுப்பை அவன் குமாரனாகிய அமிசபாத் விசாரித்தான். 4வது மாதத்தின் 4ஆம் சேனாபதி யோவாவின் சகோதரனாகிய ஆசகேலும் அவனுக்கு பின்பு அவன் குமாரன் செப்தியாவுமே. அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 5வது மாதத்தின் 5ஆம் சேனாபதி இஸ்ராகியனான சம்கூத் என்பவன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 6வது மாதத்தின் 6ஆம் சேனாபதி இக்கேசின் குமாரன் ஈரா என்னும் தெக்கோவியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 7வது மாதத்தின் 7ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் ஒருவனாகிய ஏலேஸ் என்னும் பெலோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 8வது மாதத்தின் 8ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய சிபைக்காயி என்னும் ஊஷாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 9வது மாதத்தின் 9ஆம் சேனாபதி பென்யமீனரில் அபியேசர் என்னும் ஆனதோத்தான். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 10வது மாதத்தின் 10ஆம் சேனாபதி சாரியரில் ஒருவனாகிய மக்ராயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 11வது மாதத்தின் 11ஆம் சேனாபதி எப்ராயிம் புத்திரரில் பெனாயா என்னும் பிரத்தோனியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். 12வது மாதத்தின் 12ஆம் சேனாபதி ஒத்னியேல் சந்ததியான எல் தாயி என்னும் நெத்தோபாத்தியன். அவன் வகுப்பில் 24,000 பேர் இருந்தார்கள். இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவர்கள். ரூபனியருக்கு தலைவன் சிக்ரியின் குமாரன் எலியேசர். சிமியோனியருக்கு மாக்காவின் குமாரன் செப்பத்தியா. லேவியருக்கு கேமுவேலின் குமாரன் அஷாபியா. ஆரோன் சந்ததிக்கு சாதோக். யூதாவுக்கு தாவீதின் சகோதரரில் ஒருவனாகிய எலிகு. இசக்காருக்கு மிகாவேலின் குமாரன் ஒம்ரி. செபுலோனுக்கு ஒப்தியாவின் குமாரன் இஷ்மாயா. நப்தலிக்கு அஸ்ரியேலின் குமாரன் எரிமோத். எப்ராயிம் புத்திரருக்கு அசசியாவின் குமாரன் ஓசேயா. மனாசேயின் பாதி கோத்திரத்துக்கு பெதாயாவின் குமாரன் யோவேல். கீலேயாத்தில் உள்ள மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு சகரியாவின் குமாரன் இத்தோ. பென்யமீனுக்கு அப்னேரின் குமாரன் யாசியேல். தானுக்கு எரோகாமின் குமாரன் அசாரியேல். இவர்கள் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவராயிருந்தார்கள். இஸ்ரவேலை வானத்தின் நட்சத்திரங்கள் அத்தனையாய் பெருக பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருந்தபடியால் தாவீது 20 வயது முதல் அதற்கு கீழ்ப்பட்டவர்களின் லக்கத்தை தொகையேற்றவில்லை. செருயாவின் குமாரன் யோவா எண்ண துவக்கியும் முடிக்காதே போனான். அதற்காக இஸ்ரவேலின் மேல் கடும் கோபம் வந்தது. ஆதலால் அந்த தொகை தாவீது ராஜாவின் நாளாகம கணக்கிலே ஏறவில்லை. ராஜாவுடைய பொக்கிஷங்களின் மேல் ஆதியேலின் குமாரன் அஸ்மாவேத்தும் பட்டணங்களிலும் கிராமங்களிலும் துருக்கங்களிலும் உள்ள நிலத்தின் வருமான பண்டக சாலைகளின் மேல் உசியாவின் குமாரன் யோனத்தானும் நிலத்தை பயிரிட வயல்வெளியின் வேலை செய்கிறவர்களின் மேல் கேலூப்பின் குமாரன் எஸ்ரியும் திராட்சை தோட்டங்களின் மேல் ராமாத்தியனான சீமேயும் திராட்சை தோட்டங்களின் வரத்தாகிய திராட்சரசம் வைக்கும் இடங்களின் மேல் சிப்மியனாகிய சப்தியும் பள்ளத்தாக்குகளில் உள்ள ஒலிவ மரங்களின் மேலும் முசுக்கட்டை விருட்சங்களின் மேலும் கெதேரியனான பால்கானானும் எண்ணெய் கிடங்களின் மேல் யோவாசும் சாரோனில் மேய்கிற மாடுகளின் மேல் சாரோனியனான சித்ராயும் பள்ளத்தாக்குகளில் உள்ள மாடுகளின் மேல் அத்லாயின் குமாரன் சாப்பாத்தும் ஒட்டகங்களின் மேல் இஸ்மவேலியனாகிய ஓபிலும் கழுதைகளின் மேல் நெரோனோத்தியனாகிய எகதியாவும் ஆடுகளின் மேல் ஆகாரியனான யாசீசும் விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். இவர்களெல்லாரும் தாவீது ராஜாவின் பொருள்களுக்கு விசாரிப்புக்காரராய் இருந்தார்கள். தாவீதின் சிறிய தகப்பனாகிய யோனத்தான் என்னும் புத்தியும் படிப்பும் உள்ள மனுஷன் ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அக்மோனியின் குமாரன் எகியேல் ராஜாவின் குமாரரோடு இருந்தான். அகித்தோப்பேல் ராஜாவுக்கு ஆலோசனைக்காரனாய் இருந்தான். அர்க்கியனான ஊஷாயி ராஜாவின் தோழனாய் இருந்தான். பெனாயாவின் குமாரன் யோய்தாவும் அபியத்தாரும் அகித்தோப்பேலுக்கு உதவியாயிருந்தார்கள். யோவாப் எசேக்கியேல் 36 மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். பகைஞன் உங்களை குறித்து, ஆ, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால்,
1: நீங்கள் இணைந்திருப்பது
0: நீ தீர்க்க வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும், நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும், இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களுக்கும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனதோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோ அனைத்துக்கும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளுக்கும் மேடுகளுக்கும் ஆறுகளுக்கும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் என் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகளே, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வம்சமாகிய மனுஷர் யாவரையும் வர்த்திக்க பண்ணுவேன். பட்டணங்கள் குடியேற்றப்படும், அவாந்தரமான ஸ்தலங்கள் கட்டப்படும். உங்கள் மேல் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகி பலவும்படி வர்த்திக்க பண்ணுவேன். பூர்வ நாட்களில் நீங்கள் இருந்த நிலைமையில் நான் உங்களை ஸ்தாபித்து உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன். அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நான் உங்கள் மேல் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மனுஷரை நடமாட பண்ணுவேன். அவர்கள் உன்னை கையாளுவார்கள், அவர்களுக்கு சுதந்திரமாயிருப்பாய். நீ இனிமேல் அவர்களை சாக கொடுப்பதில்லை. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், ஜனங்கள் உன்னை பார்த்து நீ மனுஷரை பட்சிக்கிற தேசமென்றும் நீ உன் ஜனங்களை சாக கொடுக்கிற தேசமென்றும் சொல்லுகிறபடியினால் நீ இனிமேல் மனுஷரை பட்சிப்பதும் இல்லை, இனிமேல் உன் ஜனங்களை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்னிடத்திலே கேட்க பண்ணுவதும் இல்லை, நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதும் இல்லை, நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தார் தங்கள் சுய தேசத்திலே குடியிருக்கையில் அதை தங்கள் நடக்கையினாலும் தங்கள் கிரியைகளினாலும் தீட்டுப்படுத்தினார்கள். அவர்களுடைய நடக்கை என் முகத்துக்கு முன்பாக தூரஸ்திரியின் தீட்டை போல் இருந்தது. ஆகையினால் தேசத்திலே அவர்கள் சிந்தின இரத்தத்தின் நிமித்தமும் அதை அவர்கள் தங்கள் நரகலான விக்கிரகங்களால் தீட்டுப்படுத்தினதின் நிமித்தமும் நான் என் உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றி அவர்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதறடித்தேன். தேசங்களில் தூற்றி போடப்பட்டார்கள். அவர்களுடைய நடக்கையின்படியேயும் அவர்களுடைய கிரியைகளின்படியேயும் அவர்களை நியாயம் தீர்த்தேன். அவர்கள் புறஜாதிகளிடத்தில் போனபோது அந்த ஜனங்கள் இவர்களை குறித்து, இவர்கள் கர்த்தருடைய ஜனங்கள், அவருடைய தேசத்திலிருந்து வந்தார்கள் என்று சொன்னதினால் இவர்கள் என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்கினார்கள். ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் தாங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்திலே பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமாகவே இறங்குகிறேன். ஆதலால் நீ இஸ்ரவேல் வம்சத்தாரை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் நிமித்தமல்ல, நீங்கள் வந்து சேர்ந்த புறஜாதிகளிடத்தில் பரிசுத்த குலைச்சலாக்கின என் பரிசுத்த நாமத்தின் நிமித்தமே நான் இப்படி செய்கிறேன்.

0: இது அழைத்து உங்களை சகல தேசங்களிலும் இருந்து சேர்த்து உங்கள் சுய தேசத்துக்கு உங்களை கொண்டு வருவேன். அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன். நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன். நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்திலே நீங்கள் குடியிருப்பீர்கள். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமையை வரவழைத்து அதை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் ஜாதிகளுக்குள்ளே பஞ்சத்தினால் உண்டாகும் நிந்தையை அடையாதபடிக்கு விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பலன்களையும் பெருக பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவறுப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். நான் இப்படி செய்வது உங்கள் நிமித்தமாக அல்லவென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். இது உங்களுக்கு அறியப்பட்டிருக்க கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் வழிகளின் நிமித்தம் வெட்கி நாணுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களையெல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போல் ஆயிற்றென்றும்
1: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 9 தேதி அக்டோபர் மாதம் 2026 ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தை நாட்களே இப்படியாக வருகிறது.
0: நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களில் மனிதரை பெருக பண்ணுவேன். பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாயிருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து. யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய

அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் இருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொல்லி இருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். எருசலேமிலிருந்து யூதர்கள் ஆசாரியரையும் லேவியரையும் யோவானிடத்தில் அனுப்பி, நீர் யார் என்று கேட்ட பொழுது அவன் மறுதலியாமல் அறிக்கையிட்டது வந்தி, நான் கிறிஸ்து அல்ல என்றும் அறிக்கையிட்டான். அப்பொழுது அவர்கள், பின்ன யார், நீர் எலியாவா என்று கேட்டார்கள். அதற்கு, நான் அவன் அல்ல என்றான். நீர் தீர்க்கதரிசியானவரா என்று கேட்டார்கள். அதற்கும் அல்ல என்றான். அவர்கள் பின்னும் அவனை நோக்கி, நீர் யார், எங்களை அனுப்பினவர்களுக்கு நாங்கள் உத்தரவு சொல்லும்படிக்கு உம்மை குறித்து என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவன், கர்த்தருக்கு வழியை செவே பண்ணுங்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னபடியே நான் வனாந்தரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தமாய் இருக்கிறேன் என்றான். அனுப்பப்பட்டவர்கள் பரிசேயராயிருந்தார்கள். அவர்கள் அவனை நோக்கி, நீர் கிறிஸ்துவும் அல்ல, எலியாவும் அல்ல, தீர்க்கதரிசி ஆனவரும் அல்லவென்றால் ஏன் ஞானஸ்நானம் கொடுக்கிறீர் என்று கேட்டார்கள். யோவான் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவிலே நிற்கிறார், அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர், அவருடைய பாதரட்சின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரன் அல்ல என்றான். இவைகள் யோர்தானுக்கு அக்கறையில் யோவான் ஞானஸ்ஞானம் கொடுத்த பெத்தாபராவிலே நடந்தன. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் எனக்கு முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே, அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுக்க வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்திறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர், ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரை பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்ஞானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவானும் அவனுடைய சீஷரில் இரண்டு பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதே அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதைக் கண்டு, என்ன தேடுகிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்டார்கள். ரபி என்பதற்கு போதகரே என்று அர்த்தமாம். அவர் வந்து பாருங்கள் என்றார். அவர்கள் வந்து அவர் தங்கியிருந்த இடத்தைக் கண்டு அன்றைய தினம் அவரிடத்தில் தங்கினார்கள். அப்பொழுது ஏறக்குறைய 10 மணி வேளையாயிருந்தது. யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற இரண்டு பேர், ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். பின்பு அவனை இயேசுவினிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா என்னப்படுவா என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு, நீ எனக்கு பின் சென்று வா என்றார். பிலிப் என்பவன் அந்திரேயா பேதுரு என்பவர்களுடைய ஊராகிய பெத்சாயிதா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதி இருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானும் ஆகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான் வேல், நாசரேத்தில் இருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு அவனை குறித்து, இதோ கபடத்த உத்தம இஸ்ரவேலன் என்றார். அதற்கு நாத்தான் வேல், நீர் என்னை எப்படி அறிவி என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின்
கீழிருக்கும் போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீர் தேவனுடைய குமாரன், நீர் இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷ குமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான தருணத்திலே கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தாலும் ஒரு காரியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். சங்கீதம் 69:3 வாசிக்கலாமா? நான் கூப்பிடுகிறதுனால் இழைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று. ஆமேன், அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதனால வறண்டு போயிற்று, பூத்து போயிற்று அப்படின்னு ரெண்டு காரியம் இருக்கு இல்லைங்களா? ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு இழைச்சு போயிட்டார் தாவீது. காரணம் அவ்வளோ பெரிய போராட்டம், மரண போராட்டம் இல்லை, வாழ்வாதாரத்துக்கு வாழ்வதற்கே முடியாத ஒரு போராட்டம் அவருக்கு, உயிர் இருக்குமா இல்லையாங்கிற ஒரு போராட்டம். அதனால அவர் சொல்றாரு, நான் அப்படி ஒரு கூப்பிட்டு கூப்பிட்டு அவன் இழைச்சு போயிட்டேன். நமக்கு அப்படிப்பட்ட போராட்டங்களா கிடையாதுங்களா? யாராவது நம்மளை துரத்துறாங்களா, கொண்டுடுவாங்கன்னு பயமா இருக்கா? அப்படிலாம் இல்லைல்ல. ஆனா இன்னைக்கு சத்ரு ஒவ்வொருத்தரையும் துரத்திக்கிட்டு தான் இருக்கான். அவங்களுக்கு தெரியல, அவன் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பிடுங்கும்படியாய், அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய நன்மைகளை திருடும்படியாய், அந்த வீட்டில் இருக்கிறதானு ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு போக முடியாது. அவன் வந்துட்டே தான் இருக்கான். அது நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் போராட்டத்தில் என்ன செய்யறங்க, நம்ம கூப்பிட்டு கூப்பிட்டு இழைச்சு போயிருக்கிறோம். சில சமயம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிற, அவங்க சோர்ந்து போக வேண்டாம், உங்க கையை பிடிச்சு பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொல்லுகிற கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லை, ரெண்டு வார்த்தையை நான் சொல்லும் பொழுது வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு விளங்க பண்ணினது என்னன்னா, வறண்டு போயிற்று, பூத்து போயிற்று. வறண்டு போயிற்று அப்படின்னா என்னங்க, அதான் ட்ரை ஆயிடுச்சு, ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான். ஒருவேளை சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாத மாதிரி இருக்கும். எவ்வளவு சம்பாதிச்சிருப்போம், சம்பாத்தியம் வீட்டுல தங்கி இருக்காது, பொத்தப்பயில் போட்டது போல போயிட்டே இருந்திருக்கும். என்ன நம்ம சேமிச்சு வச்சாலும் சேமிப்பு இருக்காது, நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லாத நம்மளை ட்ரையா சில சமயம் கர்த்தர் நம்ம அப்படியே வச்சிருப்பாரு. சில சமயம் ட்ரையா அவரே வச்சிருப்பாரு, சில சமயம் பிசாசினால் சோதிக்கப்பட்டு அப்படி ஆகும், சில சமயம் கர்த்தரே ட்ரை ஆக்குவார். ஏன் தெரியுங்களா? அவர் வந்து அற்புதம் செய்வதற்காக. ஆமென். கானாவூரில் ட்ரை ஆக்கிட்டார். என்ன ட்ரை ஆக்குனார்? திராட்சை ரசம் இல்லை, அப்படியே ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டார். ஆனால் கர்த்தர் வந்து அற்புதம் செய்தார். வெற்று தண்ணீரை வச்சு அவர் அற்புதம் செய்தார். செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் முடியும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் ஒரு வறட்சி இருக்குமானால், வறண்டு போன காரியம் இருக்குமானால், ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாகும். ஆமென். அந்த வறண்ட நிலத்தில் ஒரு வாய்க்கால உண்டு பண்ண அவரால் மட்டும்தான் முடியும். பூத்து போயிற்றுன்னு பார்த்தோம். பூத்து போயிற்று அப்படின்னா என்னங்க, கண்ணே தெரியாம போயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரே இடத்த பார்த்துட்டு இருந்தா கொஞ்ச நேரத்துல கண் லைட்டா மங்களாகும் பாருங்க. பூத்து போயிடுச்சுன்னா ஏத்தப்பல வரவங்க யாருன்னு தெரியல. அவர் பாருங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து பார்த்து கண்கள் பூத்து போய் கிடக்கிறதா? இன்றைக்கு உங்களுக்கு எனக்கும் அப்படி இருக்கா? கண்கள் பூத்து போயிடுச்சா? தூக்கத்தினால பூத்து போயிடுச்சு சிலருக்கெல்லாம், துக்கத்தினால பூத்து போயிடுச்சு, அழுகையினால பூத்து போயிடுச்சு சிலருக்கு, வந்து அலட்சியத்தினால பூத்து போயிடுச்சு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, அவரை நோக்கி கூப்பிட்டு கூப்பிட்டு நான் இழைச்சி என் கண்களே பூத்து போயிடுச்சு. ஆமேன். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதை ஆண்டவர் கைவிடலை இல்லை, கரவல் ஆடுகள் பின்னால் திறந்து அவனை தூக்கி எடுத்து இஸ்ரவேலில் ராஜாவை மாற்றினவர். உங்களை கைவிட்டுருவாரா? உங்கள் பிள்ளைங்களை கைவிட்டுருவாரா? உங்களுடைய குடும்பத்தை கைவிட்டுருவாரா? உங்கள் ஊழியத்தை கைவிட்டுருவாரா? நோ, நெவர். அது நடக்காது. கர்த்தர் இருக்கும் வரைக்கும், கர்த்தர் உங்களோடு இருக்கும் வரைக்கும் அது நடக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். உங்கள் கண்கள் எதனால பூத்து போகணும் தெரியுமா? வேதம் வாசிப்பதனால, அவரை தேடுவதனால கண்கள் பூத்து போகணும். அப்படி ஒரு வாய்ப்பை ஆண்டவர்கிட்ட கேட்போம், நிச்சயமா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. செபிக்கலாம் நல்ல தெய்வம். இந்த நாளில் சங்கீதக்காரன் சொல்வது போல, எங்கள் இருதயத்தில் ஒரு இழைப்பு ஐயா, எங்க வாழ்க்கை வறண்டு போய் கிடக்கிறது ஐயா, எங்க கண்கள் பூத்து போய் கிடக்கிறது. கர்த்தாவே, இதெல்லாம் மாற்றக்கூடிய வெள்ளம் சிலுவையிலிருந்து வருகிற அந்த ரத்தத்தினாலே கூட நான் விசுவாசிக்கிறேன். ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வெளிப்படுத்தல் இருக்கே ஐயா. அன்றுவரையும் அப்படியே நாங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள் ஐயா, ஜெயிக்க உதவி செய்யுங்க. இந்த சூழ்நிலையெல்லாம் அவற்றை மாற்றுங்க. உம்மண்டி வந்து உம்முக்குள் வாழ கிருபை தாங்க. இதை கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். கிறிஸ்துவ நாமத்தில் செவித்து ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல்.
1: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களே, அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷரா இருங்கள், திடன் கொள்ளுங்கள். 1 Cor 16:13. பிரியமானவர்களே, எம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் சூழ்நிலைகள் எம்முடைய விசுவாசத்தை கூட அசைக்கலாம். நாம் எதிர்பார்த்த பதில் தாமதமாகலாம். ஜெபித்த காரியம் இன்னும் நிறைவேறாமல் இருக்கலாம். சூழ்நிலைகள், மனிதர்கள் மாறலாம், ஆனால் தேவன் ஒருபோதும் மாறுவதில்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் கவனமாக இருங்கள். உலகத்தின் சத்தத்தை விட பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்க உங்கள் இருதயம் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கட்டும். விசுவாசத்தில் நிலைத்திருங்கள். நீங்கள் பார்க்கிறதை வைத்து தரிசித்து நடவாமல் தேவனுடைய வார்த்தையை வைத்து விசுவாசத்தில் நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். பயத்திற்கு இடம் கொடுக்காமல் தைரியமாக வளர்ச்சி உள்ளவர்களாய் விசுவாசத்தோடு எதையும் முகம் கொடுத்து ஜெயமெடுங்கள். உங்களுக்கு இருக்கிற தேவன் பெரியவர். சோர்ந்து போகாதீர்கள். தாமதம் என்பது தேவன் மறுத்துவிட்டார் என்பதல்ல. சில நேரங்களில் தாமதத்தின் பின்னால் மிகப்பெரிய அற்புதமும் தேவ திட்டமும் இருக்கிறது. நான் பயப்பட மாட்டேன், நான் பின்வாங்க மாட்டேன், நான் அசைக்கப்பட மாட்டேன், நான் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன் என தேவனுக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். God bless you.
2: இன்றைய வேத வார்த்தை இன்றைய நாளிலும் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026 வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களில் இப்படியாக வருகிறது. ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44:21 வாசிப்போமாயிருந்தால் ஆண்டவர் இப்படியாக அந்த நாட்களில் சொல்லுகிறார், யாக்கோவே இஸ்ரவேலே இவைகளை நினை. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களிலே நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் என்று. இவ்வளவு ஒரு அழகாக இந்த நாட்களில் தேவன் நம்மை அழைக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற தேவன் பாருங்கள், ஒரு மனுஷன் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே நம்மை இந்த நாட்களே மற்றவர்கள் இந்த நாட்களே ஒதுக்கி இருக்கலாம். மற்றவர்கள் நம்மை இந்த நாட்களே ஒதுக்கி, இந்த நாட்களே இவன் ஒன்றுக்கும் உதவாதவன், இவனை கொண்டு இந்த நாட்களே ஒன்றுமே செய்ய முடியாது, இவன் நீ என்ன செய்கிறாய் என்று சொல்லி இந்த நாட்களே அங்கே மற்றவர்கள் இந்த நாட்களே நம்மை ஒதுக்கி இந்த நாட்களே தள்ளி வைத்திருக்கலாம். ஆனாலும் இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் இந்த நாட்களே சொல்லுகிறார், நான் உன்னை உருவாக்கினேன், அதனாலே நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமை பிள்ளைகளே, தேவன் ஒருபோதும் இந்த பூமியில் இருக்கிற ஜனத்தை மறக்கிற தேவன் அல்ல. ஆனால் நாங்கள் நம்முடைய நிர்விசாரணத்தின் நிமித்தம் அவரை விட்டு இந்த நாட்களே விலகி இந்த நாட்களே நாங்கள் என்ன செய்கிறோம், அவரை தேடாதபடி இந்த நாட்களே இருக்கிறோம். ஆனால் அவர் இந்த நாட்களே நமக்காக இந்த நாட்களே கண்ணீரோடு இந்த பூமி எங்கிலும் இந்த நாட்களை உலாவி கொண்டிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, இதோ வாசல்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிற தேவன் இந்த நாட்களே. அருமை பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தின் கதவை இந்த நாட்களே அன்று தினமும் தட்டி கொண்டே இருக்கிறார். யார் அந்த இருதயத்தை திறக்கிற வேளையிலே, அந்த இருதயத்துக்குள்ளே வாசம் செய்திருந்த நாட்களிலே தேவன் நம்முடைய சூழ்நிலைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய சஞ்சலங்கள், நம்முடைய தவிப்புகள், நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் இந்த நாட்களிலே மாற்றுகிற தேவனா இந்த நாட்களில் இருக்கிறார். அதை குறித்து தான் இந்த வேத பகுதி இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், அதாவது நான் உன்னை உருவாக்கினது மட்டுமல்ல, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று வாசித்து பாருங்கள். ஆண்டவர், அதாவது இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் உங்களை குறித்து எவ்வளவு ஒரு கரிசனையாகவும் எவ்வளவு அக்கறையும் இந்த நாட்களில் வைத்துக்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு நம்மை பெற்ற தாய் கூட இந்த நாட்களில் நம்மை மறந்திருக்கலாம், நம்முடைய சகோதரங்கள் நம்மை மறந்திருக்கலாம், நம்முடைய உறவினர்கள் இந்த நாட்களிலே நம் மறந்திருக்கலாம், நம்முடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே நம்மை இந்த நாட்களிலே மறந்திருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் கர்த்தருடைய வேத வார்த்தை சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அருமை பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் மற்றவர்களால் கைவிடப்பட்டு மறக்கப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்காக இந்த நாட்களிலே தேவன் கொடுக்கிற ஒரு அருமையான வார்த்தை என்னவென்றால், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அதனாலே இந்த நாட்களிலே தைரியமாய் இந்த நாட்களிலே இருங்கள். அவர்தான் அந்த ஜீவன் உள்ள தேவன். அவர்தான் ராஜா. அவர்தான் மீண்டுமா இந்த பூமிக்கு வரப்போகிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை இந்த நாட்களில் இந்த வார்த்தையூடாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, அவரை இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே நேசிக்கிற வேளையிலே, அவருடைய நாமத்தை இயேசு என்று சொல்லுகிற வேளையிலே, இந்த நாட்களிலே அவருடைய, அதாவது அவருடைய வல்லமை, அவருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தை இந்த நாட்களிலே நிரப்புகிறதை அங்கே உணரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வாக்கு தத்தங்களை வாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வீட்டிலும், ஒவ்வொரு குடும்பத்துக்கிலும் இந்த நாட்களிலே எந்த தேசத்திலே, எந்த பட்டணத்திலே, எந்த இடத்திலே இருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் இந்த நாட்களிலே இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுடைய இக்கட்டுகள், அவருடைய கட்டுக்கள், அவருடைய நுகங்களை உடைத்து இந்த நாட்களிலே வல்லமையா நீங்கள் செயல்படும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா. நீங்கள் அவர்களை மறப்பதில்லை என்று ஆண்டவர் அந்த வார்த்தையை நீங்கள் அவர்களுக்கு உறுதிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவர்களோடு கூட இருந்த ஆண்டவரே, அவருடைய இக்கட்டுகள், அவருடைய சஞ்சனங்களை இந்த நாட்களை நீங்கள் நீக்கி ஆண்டவரே, உங்களுடைய ஆண்டவரே இந்த நாட்களிலே சித்தத்தை அவர்களுக்குள்ளே செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், உங்களுடைய கரத்துக்களை இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வார்த்தை இன்றைய நாட்களிலே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. அந்த நாட்களில் உங்களுடைய கட்டுக்களை அவிழ்த்து நோங்களை உடைத்து உங்களை விடுதலை செய்யும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கர்த்தர்தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.
3: ரெக்கார்டிங் ஸ்டாப்ட்.

0: ஆமீன் ஆமீன் என்று 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 9ஆம் தேதி ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி ஆமீன் என்று 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 9ஆம் தேதி ஐப்பசி மாதம் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையிலும் இணைந்திருக்கிறோம். வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தர்தாமே இந்த நாட்களையும் ஆசீர்வதித்து தருவாராக. கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர்தாமே இந்த நாட்களுக்கூடாக இன்றைய நாளுக்காக வழி நடத்துவாராக. நாங்கள் வாரத்தின் இறுதி நாளிலே வந்திருக்கிறோம். கத்தருடைய கரத்திலே இந்த நாட்களையும் ஒப்புவிப்போம். ஆமேன் ஆமேன். அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒருவரையும் அதே வழியில் இணைந்து சங்கமம் சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசிர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. இன்றைய நாளுக்கான வசனம், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாய் உன் பெலனும் இருக்கும். ஆமேன். உபாகமம் 33:25 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக பெற்றுக்கொள்வோம். இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பெலனும் இருக்கும். ஆமேன். உங்களுடைய நாட்கள் கூட கூட பெலன் கூடிக்கொண்டு வருகிறது என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆமேன் ஆமீன். இன்றைய நாளுக்கான வாக்கு தத்தம் ஏசாயா 44:21. யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. தேவ ஊழியர் அனுப்பி தந்த அந்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்கான வேத வாசிப்பு 1:26, எசேக்கியேல் 35, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து பிலிப்பியர் 3:4 இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம் நேற்றைய நாளிலே. அதே வேளையிலே வாக்கு தத்தம் நற்சிந்தனை தேவனுடன் ஒரு நிமிடம் தினம் ஒரு தேசம் அதே வேளையிலே ஜீவமன்னா இவற்றை நாங்கள் அனுப்பி தந்திருக்கிறோம். நேற்றைய நாளிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கத்திரதாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழிநடத்துவாராக. மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க நீங்கள் வழி நடத்துங்கள். கத்தருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்திரதாமை வழி நடத்துவாராக. ஆமேன் ஆமேன் ஆமேன். இந்த வழியில் நாங்கள் அபிஷேக ஆராதனைக்கு கடந்து செல்ல இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். சிசிலி அம்மா முதல்ல கோல்வண்ணா ஆனால் போய்விட்டா. ஆமேன். அதிகால வழியிலே சவரி டோலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். மாலை வழியிலே சிசிலி அம்மா இணைந்திருக்கிறார். ஆமேன். மாலை வழியிலே லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு மாலை வேளையிலே எங்களுடன் சாந்தி சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரீன் அவர்கள் இலங்கை மண்ணில் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க பசந்த ஹோமி லோகன் அவர்கள் டொரண்டோவிலிருந்து காலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். உங்களை எல்லோரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இந்த வேளையிலும் எவ்வளவு கடந்து செல்லும் முன்னதாக தேவ ஊழியர் பசந்த ஹோமி லோகன் அவர்கள் அபிஷேக ஆராதனையோடு வழி நடத்துவார்கள். கத்தருடைய கரத்தில் ஒப்புவிப்போம். வருகின்ற திங்கட்கிழமை எங்களுக்கு தேங்க்ஸ் கிவிங் ஹாலிடேயாக இருப்பதனால திங்கட்கிழமை நேரடி ஒலிபரப்பு இருக்க மாட்டாது. செவ்வாய்க்கிழமை திரும்பமாக சந்திப்போம். இந்த வேளையிலும் பாஸ்தன ஹோமி லோகமாவை வரவேற்றுக் கொண்டு அபிஷேக ஆராதனையோடு துதிகளோடு ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்த வார்த்தைகளோடும் வழிநடத்த ஊழியரை வரவேற்போம். அவருடைய கரத்திலே ஒப்புவிப்போம். கத்தர் கொடுத்த இந்த நாளுக்கான அபிஷேக ஆராதனையை வழி நடத்துகிறார் தேவ ஊழியர். அவருக்கும் காலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு அவரிடம் ஒப்படைப்போம். வழி நடத்துங்களமாக காட் பிளெஸ் யூ. ப்ரைஸ் தி லார்ட். ஆமென். உங்களிடம் ஒப்படைக்கிறோம். காலை வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களமாக காட் பிளெஸ் யூ.
1: ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாரத்திலே தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் செய்த நன்மைகளுக்காக அப்பா என்று நாங்கள் அவரை வாயார இருதய பூர்வமாக ஆத்மார்த்தமாக ஆண்டவரே தேவனே அவரை நாங்கள் நோக்கி கூப்பிடுகின்ற ஒவ்வொரு வேளையிலும் அவர் எங்களுக்கு பதில் தந்து எங்களை மகிழ்விக்கிறார். அவர் நம்முடைய அப்பா. ஹல்லேலூயா. அனுபடினால் இந்த வாரம் முழுவதும் அவருக்கு நாங்கள் நன்றி செலுத்தினோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் ஒரு வார்த்தையை இன்றைய காலை வேளையிலே நான் வேதத்தை படிக்கின்ற விடையிலே ஒரு வார்த்தைய தேவன் எனக்கு சொன்னார். பாருங்கள், தாவீது தன்னுடைய இறுதி காலத்திலே அங்கே தன்னுடைய மகனாகிய சாலமோனுக்கு சொன்ன அறிவுரைகளிலே ஒன்றை இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவருடைய எதிரிகள், அவருக்கு எதிராய் செய்தவர்கள், அவர்கள் ஒவ்வொருவருக்கும் செய்யப்போற ஒரு காரியங்களை குறித்து அவர் சாலமோனுக்கு அவர் சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்கள், அவர் சொன்ன காரியத்தை சாலமோன் அதை செய்கின்ற வழியிலே பாருங்கள், ராஜாவாகிய சாலமோன் போய் சாலமோன் ஜோய்தாவின் குமாரன் பெனாயாவுக்கு கட்டளை கொடுத்து அவனை அனுப்பினான். இவன் அவன் மேல் விழுந்து அவனை கொன்று போட்டான். ராஜா ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி, நீ உன் நிலங்கள் இருக்கின்ற ஆனதோத்துக்கு போய்விடு, நீ மரணத்துக்கு பாத்திரவனாய் இருந்தும் நீ என் தகப்பனாகிய தாவீதுக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவருடைய பெட்டியை சுமந்தபடியினாலும் என் தகப்பன் அனுபவித்த உபத்திரவத்தையெல்லாம் நீ கூட அனுபவித்தபடியினாலும் இன்றைய தினம் நான் உன்னை கொலை செய்ய மாட்டேன் என்றார். அல்லேலூயா. பாருங்கள், இந்த ஆசாரியனாகிய அபியத்தாரை நோக்கி பார்க்கின்ற வழியில் அவர் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறார். உடன்படிக்கப்பட்டியை சுமந்தபடியினாலும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஊழியம் என்பது எத்தனையோ வகையான ஊழியம் இருக்கிறது. ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பிரசங்கம் பண்ணலாம், வசனங்களை எழுதலாம், மற்றவர்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கலாம், மற்றவர்களுக்கு சாட்சி சொல்லி ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தலாம், ஜெபிக்கலாம், எத்தனையோ மற்றது தேவனுடைய ஆலயத்திலே நாங்கள் பணிவிட செய்யலாம். எத்தனையோ காரியங்கள் தேவனுக்காக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கீழ்க்க வேண்டிய காரியம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யலாம் ஆண்டவரே? இன்றைக்கு எப்படி ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கப்பட்டிய நாங்கள் சுமக்கலாம்? உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எப்படி ஆண்டவரே மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுக்கலாம்? என்னுடைய ஊழியத்திலே நான் மிகவும் விரும்புகின்ற ஒரே ஒரு காரியம், அன்புக்குரியவர்களே, அல்லேலூயா, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவது. அல்லேலூயா. ஆனபடினால் நாங்கள் அங்கே ஆண்டவருக்கு நன்றி பரி செலுத்துவதாக இருந்தால், தாவீது சொல்லுகிறார், நான் என்னத்தை செலுத்துவேன், உம்முடைய ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு பின்பாக வருவேன் என்று. அதே போல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதாக இருந்தால் இந்த வாரத்திலே அதை ஆண்டவர் நேற்றைய நாளும் இந்த நாள் தெரியவில் ஆண்டவர் பேசினார். அங்கே பேதுருவுக்கு சொன்னார், இந்நாடுகளை மீட்பாயாக, அவருக்கு நாங்கள் ஊழியம் செய்கிறதா இருந்தால் அவருடைய ஆடுகளை மீட்பதான் அவருக்கு பிரியம். அல்லேலூயா. ஆனபடி நாள் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அபியத்தார் மரணத்துக்கு பாத்திரவானா இருந்தாலும் கூட, அன்புக்குரியவர்களே, அவன் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை சுமந்தவன். அல்லேலூயா. ஆனபடி நாள் அங்கே அவனை சாலமோன் விடுவிக்கிறான். அதே போல அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ பாவங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் கூட அவருடைய ரத்தம் நம்மை கழுவி நம்மை பரிசுத்தமாக்குறது. அதுக்கு பிற்பாடு நாங்கள் அனுதினமும் அவருடைய சிலுவையை நாங்கள் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்த வேண்டும். ராஜாவாகிய சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி முடித்ததுக்கு பிற்பாடு ஆயிரக்கணக்கான ஆடுகளையும் மாடுகளையும் அவன் பலியிட்டார். அது தேவனுக்கு செலுத்துகின்ற நன்றி பல். அல்லேலூயா. இந்த வேளையிலே ஆண்டவரை நோக்கி நாங்கள் நன்றி பலி செலுத்துவோம். அல்லேலூயா. நன்றி ஐயா. ராஜா, நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, அவரே நம் தேவன், எல்லாமே அவரில் இருந்து வந்தன, நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம், நாமோ அவருக்காக வாழ்ந்திடுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் இவர், எங்கள் தேவைகளை அறிந்த நல்ல தந்தை இவர், பிள்ளைகள்

முட்டுகிறார், இடையும் முடுக்குகிறார், அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன. என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. ஆட்கொண்டு நடத்துகிறார் அதிசயமாய், உருவாக்கி மகிழுகிறார் ஒவ்வொரு நாளும். ஆட்கொண்டு நடத்துகின்றார் அதிசயமாய், உருவாக்கி மகிழுகிறார் ஒவ்வொரு நாளும். கேட்பதை

போது திறந்துடுவார். அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே, எங்கள் தந்தையே, எல்லாமே உம்மிட

ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம் ஐயா ராஜா. இந்த வாரம் முழுவதும் செலுத்தினோம் ஆண்டவரே. தேவனே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே ஜீவன் உள்ள தேசத்தில் எங்களை வச்சிருக்கிறீரப்பா. ஆண்டவரே நாட்கள் கூட கூட ஆண்டவரே எங்களுடைய பெருமையும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறபடியா சூத்திரம் ஐயா. தகப்பனே நாங்கள் முடங்கவில்லையப்பா. தகப்பனே உம்முடைய ஆண்டவரே தேவனே பிளனால் நாங்கள் பிளந்து பிளத்தின் பிளனடைந்து ஆண்டவரே தேவனே தகப்பனே கழுங்களை போர் சட்டங்களை அடித்து ஆண்டவரே உயரை எழுப்புகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரே நிறங்களுக்கு அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா அப்பா என்று கூப்பிடுகிறோம் ஐயா. ஹாலேலூயா. இரக்கம் நிறைந்த தந்தைவர் ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவர் அப்பா. இரக்கம் நிறைந்த தந்தைவர் பாடுவோம். ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று இவர். இரக்கம் நிறைந்த தந்தைவர் ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவர். கணவனை இழந்தவர்க்கு காப்பாளர் அவர்தானே. குறைகள் உள்ளவர்க்கு நிறைவான தேவன் அவர். பாப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன. என்னாலும் எனக்கு தானே ஆராதனை ஆராதனை. என்னாலும் எனக்கு தானே ஆராதனை. குழந்தைகள் இருக்கும் போது நேசித்தவர் எகிப்தில் இருந்து நம்மை அழைத்து கொண்டாரப்பா. இருக்கும் போது நேசித்தவர் எகிப்தில் இருந்து நம்மை

பிள்ளைகளை கரங்கள் பிடித்து கொண்டு நடக்க பழக்குகிறார் அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. இரக்கம் நிறைந்த தந்தை அவர், ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவர். இரக்கம் நிறைந்த தந்தை அவர், ஆறுதல் அனைத்துக்கும் ஊற்று அவர். குறைகள் நிறைந்தவர்க்கு நிறைவு நீர்தானே, குறைகள் நிறைந்தவர்க்கு நிறைவு நீர்தானே. அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம், அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை.

அப்பா அப்பா தகப்பனி என்று கூப்பிடுவோம். எங்கள் தகப்பனே எங்கள் தந்தையே எல்லாமே உம்மிடம் இருந்து வந்தன. நாடு உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை, என்னாலும் உமக்கு தானே ஆராதனை. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி பலி செலுத்துகிறோம். அப்பா ஆண்டவராகிய தேவனே, நீர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா ராஜா. ஆண்டவரே உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. அப்பாமை துதிக்கிறோம் ஐயா, ஆண்டவரேமை சோத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. நல்லவரேமை துதிக்கிறோம் ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. அப்பாமுக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரேமை துதிக்கிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. ஆண்டவரேமுக்கு சூத்திரம் ஐயா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. தகப்பனே இரக்கங்களின் பிதாவே, ஆண்டவராய கர்த்தாவே, உமக்கு சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் சூத்திரம் ஐயா ராஜா. ஹாலேலூயா. நடனமாடி சொல்வோம் நாதா, நான் உம்மை தூதிப்பேன். நடனமாடி சூத்தரிப்பேன் நாதா, நான் உம்மை தூதிப்பேன். கைத்தாழ ஓசையுடன் கர்த்தா நான்

இருவரே காண்பவரே கருணை உள்ளவரே காண்பவரே நம்மை காப்பவரே கருணை உள்ளவரே காண்பவரே நம்மை காப்பவரே கருணை உள்ளவரே காலமெல்லாம் நம்மை வழி நடத்தும் காலமெல்லாம் நம்மை வழி நடத்தும் கண்மலையே சோதிடம் ஐயா கண்மலையே சோதிடம் கண்மலையே சோதிடம் ஐயா கண்மலை

my Yeah.

பாப்பவரே கருணை உள்ளவரே காலமெல்லாம் நம்மை வழி நடத்தும் காலமெல்லாம் நம்மை வழி நடத்தும் பத்மா

ஐயா அடைக்கலமானவரியப்பா, அடைக்கலமானவரி ராஜா, அடைக்கலமானவரி தகப்பனே, அடைக்கலமானவரி நமக்கு பிரியமே, அடைக்கலமானவரி கையிலே, அடைக்கலமானவர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா மே ஆராதிக்கிறோம், தகப்பனே மே ஆராதிக்கிறோம், தேவாதி தேவனே மே ஆராதிக்கிறோம், அதிசயங்களை காண செய்கிறவரப்பா, ஆண்டவரே உடைய ஆவி உம்முடையதப்பா, சும்மா உம்முடையதப்பா, சரீரம் உம்முடையதப்பா, வாழ்வு உம்முடையதப்பா, விடுதலை உம்முடையதப்பா, வெற்றி கொடி உம்முடையதப்பா, யெகோவாயே யெகோவாயே எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனப்பா, உங்கள் மேல் பறக்கிற கொடி உம்முடைய நேசம் ஐயா ராஜா, ஹல்லேலூயா ஆண்டவரே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா, தேங்க்யூ சொல்லுவோம் தினமும் சொல்லு.

ay, este ya. El Roy, el Roy, en Nayum Pandireya. En Nayum Pandireya. எப்படி நான் நன்றி சொல்வேன் என்னையும் கண்டீரையா எப்படி நான் நன்றி சொல்வேன் நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லுவேன் நன்றி நன்றி ஃபாதர் ஹல்லேலூயா நன்றி சொல்லுவேன் தினமும் சொல்லு

எப்படி நான் நன்றி சொல்வேன் ஐயா, எல்லாமே பார்த்து கொள்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன் பாருங்கள், எல்லாமே பார்த்து கொள்வேன். எப்படி நான் நன்றி சொல்வேன், தேங்க்யூ சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன், தேங்க்யூ ஃபாதர்.

எப்படி நான் நன்றி சொல்வேன். ஆமென். இதுவரை சுகம் தந்தீரே இயேசுவா, எப்படி நான் நன்றி சொல்வேன்.

என்னை பர் நீர்தான் ஐயா. எப்படினா

0: நன்றி சொல்லுவேன், தினமும் சொல்லுவேன் நன்றி நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே துதிக்கிறேன் ஐயா. மீண்டுமாய் நம்முடைய இலங்கை தேசத்துக்காக செபிக்கிறோம் ஐயா. நம்முடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே இலங்கை முழுவதும் நடந்து திரிகிறோம் ஐயா. ரத்தத்தை அங்காங்கெல்லாம் தெளிக்கிறோம் ஐயா. வட மாகாணம், கீழ் மாகாணம், மேல் மாகாணம், மத்திய மாகாணம் எல்லாவற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ஆண்டவராய தேவனே குளிர்காலம் வருகிறது ஐயா. எந்தவித சேதங்களும் வராதபடி இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஐயா. ராஜா ஆண்டவராய தேவனே தகப்பனே இந்த அரசாங்கத்துக்காக உங்களது பாதத்திலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்காக ஜெபிக்கிறோம். அவளுடைய மனசாட்சி கூறான மனசாட்சியா இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனே தகப்பனே டிபார்ட்மெண்ட்ல எல்லா வேலை செய்யற அதிகாரிகளுக்காக செபிக்கிறோம். புத்தவிக்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவர இராணுவங்களுக்காக செபிக்கிறோம். போலீஸ்காரர்களுக்காக செபிக்கிறோம். எங்கள் தமிழ் ஜனங்களுக்காக செபிக்கிறோம். ஆண்டவரே முஸ்லிம் ஜனங்கள், சிங்கள ஜனங்கள் எல்லோருக்காக செபிக்கிறோம் கர்த்தாவே. அதே போல இந்த கனடா தேசத்து அதிபதிக்காக செபிக்கிறோம். அவருக்கு ஆண்டவரே நல்ல ஞானத்தை கொடும் ஐயா. எப்படி பொருளாதார காரியத்திலே ஐயா ராஜா ஒரு மேம்பாடை கொண்டு வர வேண்டும், அபிவிருத்தியை கொண்டு வர வேண்டும், விடுதலை கொண்டு வர வேண்டும் என்ற ஞானத்தை கொடும் ஐயா ராஜா. ஆண்டவரே குறுக்கு வழிகளிலே ஆண்டவரே தேவனே அப்பா இந்த ஒரு காரியம் செய்யாதபடி ஆண்டவரே தேசத்திலே நன்மை வருகின்ற ஞானத்தை கொடும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அமெரிக்காவுக்கும் ஆண்டவரே கனடாவுக்கும் இருக்கிற நட்புணர்வை மேம்படுத்தும் ஆண்டவரே. பகைய சிலுவையினால் கொன்று இவர்கள் ரெண்டு பேரையும் ஒப்புரவாக்கும் ஆண்டவரே. அப்பா நீர் ஜெபங்களை கேட்கிறவர் அப்பா ஆண்டவரே. மோட்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் எல்லாம் ஏசு நாமத்தினால் ட்ரோப் பண்ணப்படுவதாக. ஆண்டவரே தேசத்திலே நன்மை வருவதாக ஐயா. குளிர்காலம் தொடங்குறது ஐயா. குளிர்காலத்திலும் தேவரீர் கூட இருந்து வழிநடத்தும் ஐயா. நிறங்களுக்கு போர்வையாயிரும் ஆண்டவரே. தேசத்தின் ஜனங்களோடு கூட இருமாண்டவரே. வேலைகள் உருவாக்கப்படட்டும், கைத்தொழில்கள் உருவாக்கப்படட்டும், நிறுவனங்கள் உருவாக்கப்படட்டும் ஆண்டவரே. கைத்தொழில்கள் தொழிற்சாலைகள் உருவாக்கப்படட்டும் ஐயா ராஜா. ஆண்டவரே நட்டத்தில போற கம்பெனிகள் இயேசுவின் நாமத்தின உயிர் பெறட்டும் ஐயா. உயிர் தளர்ந்த வல்லமையை தேசம் முழுவதும் கட்டவிக்கவும் ஐயா. இலங்கை தேசத்திலும் இந்த தேசங்கள் யூரோப் தேசங்கள் நாங்கள் இருந்த தேசங்களில் எல்லாம் உயிர் தளர்ந்த வல்லமையை கட்டவிழ்க்கிறோம் தகப்பினே. ஆண்டவரே நம்முடைய கரம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தினால் ஆமீன். ஆமீன். ஆமீன்.
1: ஆமீன். ஆமீன். ஆமீன். அதிகாலையிலே காலவேளையிலே எழுந்து கர்த்தருடைய ஊழியங்களை செய்து சபை காரியங்கள் வழிநடத்தி அதை தொடர்ந்து பிசினஸ் காரியங்கள் வழிநடத்தி திரும்பமாக இணைந்து குடும்ப காரியங்களும் வழிநடத்தி அதிகால வேலையில் இணைகின்ற உங்களையும் கர்த்தர்தாமே காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இந்த வேலையை அவர் ஆசீர்வதித்து உயர்த்தி வருகிறார். ஒரு உதாரணமாக உங்களை போடலாம். அந்த வகையிலே கர்த்தர் வழிநடத்துகிறார். கர்த்தருடைய கரத்திலே ஒப்படைக்கிறோம். உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொள்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே தேங்க்ஸ் கிவிங் டேயே என்ஜாய் பண்ணுங்கள். கர்த்தர்தாமே உங்களுடன் கூட இருந்து வழிநடத்துவாராக. வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். சகோதரன் இம்மானுவேலுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். அருமையான தாளங்களுக்கு கூடாக வழிநடத்துகிறார். கர்த்தர் கொடுத்த தாளந்துகளை கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் ஆத்மாதாயத்துக்காகவும் எடுத்து வந்து விதைக்கிறார். அவர் கூட கர்த்தருடைய கரத்திலே உங்களை திரும்பமாக ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் செவ்வாய்க்கிழமை திரும்பமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாதை கூறுகிறோம். இன்னும் ஒரு நேரடி ஒளிபரப்பிலே இணைவோம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.
0: ஆமென். பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.
1: நன்றி இம்மானுவேல். கர்த்தர் தாமே உங்களுடன் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் இதுவரை நேரம் எங்களுடன் அபிஷேக ஆராதனையோட துதிகளோடு ஜெபங்களோடு வார்த்தைகளோடு வழி நடத்திய தேவ ஊழியர் பாஸ்டர் நஹோமி லோகனர்களுக்கும் சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் வாரத்தின் முதல் நாளே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும் கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன். வெள்ளிக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு இன்று 9ஆம் தேதி 10ஆம் மாதம் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி ஐப்பசி மாதம் 2026ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 8:33 அதிகாலை காலை மதியம் மாலை இரவு நள்ளிரவினை இந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாகிற ஒவ்வொருவரையும் அதே குடும்ப காரியங்களையும் வழி நடத்துகிற ஒவ்வொருவரையும் சபை காரியங்களை வழி நடத்துகிற ஒவ்வொருவரையும் அதே வேளையிலே சங்கமம் .com சங்கமம் தமிழ் கோஸ்பல் ரேடியோ வானொலிகள் கூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தங்குவதாக. என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் பிதா குமாரன் பரிசுத்தாவியாரவன் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் குழு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்காக கர்த்தர் தருகின்ற வசனம், இரும்பும் வெண்கலமும் உன் பாதரட்சையின் கீழ் இருக்கும், உன் நாட்களுக்கு தக்கதாக உன் பலன் இருக்கும். ஆமேன். நாட்கள் கூட கூட நாங்கள் வயது போயிட்டுதே என்று கவலைப்படக்கூடாது. அந்த நாளிலே பெலன் மிகுதியாக தருகிற கர்த்தர் அவர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அந்த வகையிலே தாங்குவேன், தப்புவிப்பேன், நிறை முடி வயது வரையும் தாங்குவேன் என்று கூறப்பட்ட அந்த வசனங்களுக்காக நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. ஆமேன். எங்களுடன் தேவ ஊழியர் பாஸ்டர் ஞான பிரகாசம் அவர்கள் 95 வயதிலும் ஊழியம் செய்கிறார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைய நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் 1 Chronicles 26, Ezekiel 35, பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் 3, 4 அதிகாரம். இவற்றை நாங்கள் பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். வாக்கு தத்துவத்தை அனுப்பி தந்திருக்கிறோம். தேவனுடன் ஒரு நிமிடம், ஜீவ மன்னா, அத்தோடு தினம் ஒரு தேசம், இப்படியாக ஊழியர்கள் அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். ஜீவமன்னா கூட அனுப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றை நாங்கள் பதிவு செய்து ஒலிபரப்பு செய்து எல்லோருக்குமாக அனுப்பி தந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கும் அனுப்பியிருக்கிறோம். நீங்களும் கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வாசனங்களுக்கூடாக வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்துவாராக. இன்றைய நாளிலே பாஸ்தவானர் தருகின்ற வாக்கு தத்தம் ஏசாயா 44:21, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன், இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இவற்றை கூட நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம், உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். இந்த காலை வேலையிலே அந்த வகையிலே கேளுங்கள், மற்றவர்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேலையில் இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்போம். காலை வேலையிலே எங்களுடன் பாஸ்டர் அன்றன் ராசனாயம் அவர்கள் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இரவு நேரத்திலே நித்திய ஒளிச்ச நேரத்திலே தேவ செய்தி எடுத்து வருகின்றார். ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்திலே அந்த வகையிலே அவற்றை நீங்கள் கேளுங்கள். யூடியூப் கூட, ஃபேஸ்புக் கூட, ட்விட்டர் கூட நீங்கள் கேட்க முடியும். அந்த வகையிலே கேளுங்கள், அவற்றையும் அனுப்பி கொடுங்கள். எங்களுடன் மாலை வேளையிலே சௌரி சிசிலியா அம்மா லண்டன் யூகேலேருந்து இணைந்திருக்கிறார்கள். சௌரி சாந்தி அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்து மாலை வேளையில் இணைந்திருக்கிறார்கள். இரவு வேளையிலே எங்களுடன் சௌரி ஐரின் அவர்கள் கொழும்பு இலங்கையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் தொகுத்து வழங்க சௌரி ஜனட் அவர்கள் மாலை வேளையிலே ஏமன் தேசத்தில் இணைந்திருக்கிறார்கள். உங்களுடைய ஊழிய காரியங்கள், குடும்ப காரியங்கள், வேலை காரியங்கள், எல்லா காரியங்களையும் முடித்து கொண்டு கர்த்தருக்காக நேரம் ஒதுக்கி வந்து வந்து ஊழியங்களை செய்கிறவங்களை கர்த்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார், பல்கை பெருக பண்ணுவார். உங்களுடைய இந்த ஆசீர்வாதங்கள், இந்த உங்களுடைய இந்த நேரத்தை கொடுக்கிற கர்த்தரை கொடுக்கிற நேரத்தை அவர் உங்கள் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். என்னுடைய தாயார் பாடசாலையிலே படிக்கின்ற பொழுதும் அவருடைய எங்களுடைய ஊரிலே முழு பெயரும் எங்களுடைய சொந்தக்காரர் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள், ஆனாலும் அவர் அங்கே பாடசாலையில் படிக்கின்ற பொழுது ஒரு மிஷனரி வந்து செய்தியை கொடுக்கிற பொழுது அவர் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்த இருப்பார் எப்பொழுதுமானால் நாங்கள் அறியவில்லை. ஏனென்றால் நாங்கள் அந்த விதத்திலே இந்து சமயத்தில் இருந்தோம். ஆனாலும் அவருடைய ஆசீர்வாதம் எங்களையும் என்னையும் ரட்சித்தது. குடும்பங்களிலேயும் சந்ததி சந்ததியாக ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார், தெரிந்து கொண்டு வருகிறார், ரட்சிப்பை அவர்களுக்கும் கொடுக்கிறார். ஆமேன். அப்படியாக உங்களுடைய ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் வரும். அந்த வகையிலே உங்களுடைய நேரத்தை கொடுத்து இந்த ஊழியங்களில் இணைந்திருக்கிறவங்கள் எல்லோருக்கும் திரும்பமாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம்.

0: God bless you.
1: சங்கமவானொலி நேர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தவந்தாமே உங்கள் யாவரோடும் கூட இருப்பாராக. சங்கமவானொலியை நடத்தி கொண்டிருக்கும் லஷியண்ணா குடும்பத்தையும் சந்ததியன்றவன் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள்ல வெள்ளிக்கிழமையா இருக்கிறபடியால் நாங்கள் வாலிப ஜோதிகளுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைய நாளிலே பாவத்திலே வாழ்ந்த சில இளைஞரை பார்த்து நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஏனென்றால் இன்றைக்கும் அந்த காரியங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதிகாம 4:8 வசனத்திலே காயின் வந்து தன் சகோதரனாகிய ஆபேல் பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலும் இந்த சகோதரர் மத்தியிலே விரோதங்கள் எழும்பி அங்கு கொலைக்கு நேராய் நடத்தப்படுகிறார்கள். ஆகவே பாஸ்டர், அவர்கள் இப்படிப்பட்ட வாலிபர்களின் இருதயங்கள் மாற்றப்பட, இருள்கள் அகலப்பட நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: இரட்டமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம், பாட்டுகிறோம், வணங்குகிறோம். உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்கிறோம். உம்முடைய கட்டளைகளின்படி கொலை செய்யாதிருப்பாயாக. அன்பு தாண்டவனுடைய பிரதான கட்டளையாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, தேவன் அன்பு அன்பாக இருக்கும்படி தான் எங்களை படைத்து 5 நாட்களும் எங்களுக்கு நடுக்குளத்துக்கு தேவையான யாவற்றையும் படைத்தார். ஆண்டவரே, இந்த பிசாசின் கிரிகைகளுக்கு கூடாத மனிதர்கள் பாவத்தில சாபத்தில விழுந்து இன்றைக்கு சகோதரர்கள் சகோதரரை கொலை செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத இந்த பிசாசின் கிரிகைகள் இயேசுவின் நாமத்தில ஒரு தேசங்களிலும் கட்டப்பட வேண்டுமாறு எம்பிக்கிறோம். திரைத்தனத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், கொலை வரியின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பிரதேசங்களிலும் கட்டப்பட்டு அந்த தேசங்களில மினிஸ்டரிங் ஏஞ்சல் கிரியை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாக இலங்கை இந்திய தேசங்களில மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸ்களை அனுப்புகிறோம். அந்த பாவ எண்ணங்கள் கொண்டு வருகிற சூசைட் எண்ணங்களை கொண்டு வருகிற, கொலை செய்கிற எண்ணங்களை கொண்டு வருகிற பிசாசு இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு போவதாக. துணைத்தின் ஆவிகள், அதிகாரத்தின் ஆவிகள், தீமை செய்கிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில கட்டப்பட்டு மினிஸ்டரிங் ஏஞ்சல்ஸை கட்டவிழ்க்கிறோம். இந்த தேசங்களில உம்முடைய ஊழியங்கள் எழும்பி பிரகாசிக்க, ஊழியங்கள் இயேசுவினுடைய சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது மக்கள் நற்குணசாலிகளாக மாறுகிறார்கள். நற்குணசாலிகளாக மாறும் பொழுதுதான் பிசாசின் கிரிகைகள் அந்த தீசங்களில் கட்டப்பட்டு போகும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, உம்முடைய பரிசுத்தத்தை காண்பிக்கும்படியாக ஒவ்வொரு மக்கள் மேலும் இந்த காலங்களில ஒரு இரக்கத்தை காண்பித்து இந்த தேசங்களில ஒரு எழுப்புதலை காண உண்மை அறிகிற அறிவை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். வெளிச்சம் சங்கம் ரேடியோ நடத்தி கொண்டிருக்கிற குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அந்த மகனை நீர் ரட்சித்து வழி நடத்துகிற கிருபைக்காக அவருடைய குடும்பங்களில குடும்பங்களை தொடர்ந்து உம்முடைய வழியில நடத்தி உம்முடைய வருகை வரைக்கும் உண்மையோடும் உத்தமத்தோடும் பரிசுத்தத்தோடும் அந்த குடும்பம் வாழ்ந்து ஆசீர்வாதமாக தொடர்ந்து உமக்கு உமக்காக எழுந்து ஓட நீர் கிருபை செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெனரல் சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம், கணவருக்காக ஜெபிக்கிறோம், மகனுக்காக மகளுக்காக உமக்காக பாடுபடுகிற அந்த மகளை நீர் காண்கிற தேவன் பலத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, குடும்பத்துல சமாதானத்தை கொடுத்து நீர் தொடர்ந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் உம்முடைய கரம் கூட இருந்து அந்த குடும்பங்களில உள்ள ஒவ்வொரு வாலிபர்களையும் யுவதிகளையும் நீர் இழுத்து கொள்ளும்படியாக, ஞானமாக இந்த வாலிப பிராயத்தில் அவர்கள் ஒவ்வொரும் சிருஷ்டிகளை நினைத்து தேவனுக்கு பிரியமாக இந்த உலகத்தை எங்களை ஒவ்வொருவரையும் படைத்து அந்த தேவனுக்கு பிரியமாக வாழ, சிருஷ்டிகருக்கு பிரியமாக அந்த வாலிப பிராயத்தில வாழும் பொழுது பொல்லாங்கானை ஜெயிக்க முடியும். அந்த பட்டணங்கள்ல தேசங்களில உம்முடைய நற்குண சாலிகளாக அந்த இளைஞர்களை மாற்ற முடியும். இளைஞர்கள் மாறும்

0: பொழுது அந்த தேசம் மாறும், அந்த கிராமம் மாறும், அந்த பட்டணம் மாறும், அந்த நாடு ஆசீர்வாதமாக மாறும். ஆண்டவரே, ஒவ்வொரு தேசங்களிலே உள்ள வாலிபர்களோடு நீர் இடப்படும்படியாக பிசாசின் கிரிகைகள் கட்டப்பட்டு பாவத்தில பிறந்த எங்களை, அவர் இந்த வாலிபர்களை நீர் மறுபடியும் பிறக்க வைக்கும்படியாக அவர்கள் ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்து உண்மை அறிகிற அறிவை கொடுத்து நற்குணசாலிகளாக நற்கிரிகைகளை, இயேசுவை போல நற்கிரிகை செய்கிறவர்களாக ஒரு தேசங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் உடைய கடைசி கால அபிஷேகம் ஒவ்வொரு வாலிபரோடும் கூட இடைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
1: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்ட தேவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி பாஸ்டர் கேத்தர். உங்களோடும் ஊழியங்களோடும் உங்கள் சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோடும் கூட இருந்து எல்லாவற்றிலும் அவர்கள் ஜெயங்கொள்ள கேத்தர் உதவி செய்வாராக. ஆமேன்,
0: ஆமேன். God bless you sister, God bless you everybody.
1: ஆமேன், ஆமேன். நான் மகளுடைய யூனிவர்சிட்டியில இருந்துதான் இதை நான் செய்கிறேன். ஏனென்றா என்னுடைய மகளுடைய படிப்பு முடிந்து விட்டது. அதனாலே அவர்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவ ஏத்த வந்தனா அவ இன்னும் வரவில்லை. ஆகவே அவ எனக்கு ஒரு இடம் தயாரித்து தந்துட்டு போயிருக்கிறா. அதனாலே நான் அந்த இடத்திலே இருந்தேன். லைன்ல பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கள், அல்லது லைன் நின்றால் நீங்கள் யாராவது தொடர்ந்து நடத்துங்கள். ஓகே. ரெண்டாவது காரியத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஜாக்கோபு அங்கு ஏசா யாக்கோபை அங்கு யாக்கோபு ஆனவன் அந்த அப்பத்தின் அந்த பைத்தங்கூளை வந்து அங்கு தந்திரமாய் அந்த புத்திர சுயாரம் கொடுக்க வேண்டிய அவனுக்கு கொடுக்காமல் அங்கு மாற்றி அமைக்கப்பட்டது. ஆகவே இன்றைக்கும் அப்படிப்பட்ட வாலிபர்கள் இருக்கிறார்கள். ஏனென்றால் அந்த பிறப்பு உரிமையை அலட்சியம் பண்றவர்கள், அது மட்டுமல்ல தேவ சமூகத்தை அலட்சியம் பண்றவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள். அவர்கள் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து இந்த புறப்பொறுமை தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் அலட்சியம் பண்ற தன்மையில் இருந்து இந்த வாலிப ஜோதிகள் விடுதலையாக்கப்பட வேணும் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்து. ஐயரி நீங்கள் வழி நடத்துங்க.
2: நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி, இந்த நாள் முழுவதும் தேவனங்களோடு கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதித்தபடியால் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனையும் என் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேவனங்கள் வாழ்க்கையில செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இன்றைய நாளிலும் கர்த்தாவே, வாலிபர்களுக்காக ஜெபிக்க தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமையா, தேசமெங்கிலும் இருக்கிறதான எல்லா வாலிப பிள்ளைகளையும் கர்த்தாவே, யுவதிகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அப்பா உண்மை, கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர்கள் ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே அவர்களுக்கு உம்மிடத்திலே இருக்கிற அந்த உரிமையை பெற்றுக் கொள்ளத்தக்கதான கிருபையை அந்த பிள்ளைகளுக்கு தேவன் நீங்க கொடுக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா உண்மை அலட்சியப்படுத்தாத படி வார்த்தைகளை அலட்சியப்படுத்தாத படிக்கு கர்த்தாவே அப்பா, அந்த பிள்ளைகளுடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே, இன்றைய நாளிலே வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே அப்பா உம்முடைய வார்த்தைகளை கர்த்தாவை, போதனைகளை கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெரியவர்களுடைய வார்த்தைக்கு கீழ்படியாத படிக்கு கர்த்தாவை அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் இருக்கிறாங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம். இப்படியான பிள்ளைகளை எல்லாம் தேவன் நீங்க தொடும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவை இந்த வாலிப பிள்ளைகள் கர்த்தாவை உமக்கு முதலிடத்தை கொடுக்க தேவன் கிருபை செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய உள்ளத்திலே தேவன் நீங்க பேசும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு அவர்களை சுத்தப்படுத்தும்படியா செபிக்கிற. அவங்களுடைய இருதயத்தை தூய்மைப்படுத்துங்க ராஜாவே. அப்பா அந்த வாலிப பிள்ளைகளுடைய இருதயத்தை தேவன் நீங்க உங்களுடைய கல்வாரி ரத்தத்தினாலே சுத்திகரிக்கும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்க தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மையை இருக்கப்படுத்திக் கொள்ள தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. உண்மை விட்டு விலகாத படிக்கு கர்த்தாவே அப்பா அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க பாதுகாத்து காத்து கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அநேக தாளந்துகளை தேவ நீங்க கொடுத்திருக்கிறீங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதெல்லாம் உமக்கண்டு பயன்படுத்த தேவன் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி கர்த்தாவே. அப்பா அந்த பிள்ளைகள் கர்த்தாவே. அப்பா மனமாற தேவன் உதவி செய்யுங்க கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விசுவாச வாலிப பிள்ளைகள் கர்த்தாவே உமக்கண்டு எலும்பி பிரகாசிக்க தேவன் நீங்க உதவி செய்யும்படியா செபிக்கிற. நீங்க கொடுத்ததான அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு அப்பா பிதாவே என்ற அந்த அழைக்கக்கூடிய அந்த உரிமையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே உம்மோடு நேரமும் கர்த்தாவே அப்பா சஞ்சரித்து கொண்டு இருக்க தேவன் அந்த பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உண்மை விட்டு விலகாத படிக்க கர்த்தாவே அந்த வாலிப பிள்ளைகளை தேவன் நீங்க காத்துக்கொள்ளும்படியா செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுவாமி ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா உண்மை அறிந்து கொள்ள தேவன் நீங்க உதவி செய்ய தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோருக்கு ஆசிரியர்களுக்கு கீழ்ப்படி உள்ள பிள்ளைகளா இருக்க தேவன் நீங்க உதவி செய்ய அந்த பிள்ளைகளுடைய இருதயத்திலே தேவன் நீங்க பேசுங்க. அவங்களுக்கு வேண்டிய வார்த்தைகளை ஆவியானவர் நீங்க உணர்த்து பாவமான உலகத்திலே இருக்கிறோம் ஆண்டவரே. இதிலிருந்து கர்த்தாவே இந்த வாலிப பிள்ளைகளை மீட்டுக் கொள்ள உம்மால் மாத்திரம் முடியும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் அது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உண்மையிருக்க பிடித்துக் கொண்டு மத வழியிலே நடக்க தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் முதசத்தையின் மறைவிலே வைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அவங்களுக்கு வேண்டிய நல்ல ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு கொடுத்த அந்த ஞானத்தை இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் தேவன் நீங்க கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே சுவிசேஷர்களா மிஷனரிகளாய் தகப்பனே எலும்பி பிரகாசிக்க உங்களுடைய ஊழியங்களை செய்ய அநேக ஆத்மாக்களை அறுவடை செய்ய அந்த பிள்ளைகளை தேவன் நீங்க பயன்படுத்தும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொறுப்படுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சங்கமம் ஊடகத்தை கூட அது கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிங்க தகப்பனே. சகோதரி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அப்பா சந்ததி சந்ததியாக கர்த்தாவே அப்பா அந்த ஊழியங்களை கொண்டு செல்ல தேவன் நீங்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியை கேட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே அப்பா ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரசிக்கப்பட தேவன் உதவி செய்யுங்க தகப்பனே. அதுல வார்த்தை கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. அவர்களை மறைத்து தேவன் நீங்க வெளிப்படும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். கர்த்தாவே நன்றி தகப்பனே. ஜெனட் சகோதரிக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே பிள்ளைகள் கணவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே அவங்களுடைய எல்லா தேவைகளையும் தேவன் நிறைவாய் சந்தித்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன். இப்பளை வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இனி வளர்ந்து ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியா என்னை தாழ்த்தி உண்மை உயர்த்தி இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். எங்கள் ஜெபங்களை கேட்டதோ அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
2: ஆமேன். ஆமேன். ஆமேன். அப்படியே உங்கள் எல்லாரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதி.
1: ஆமேன். நாங்க சிசிலி அம்மாவை வரவேற்று கொண்டு பிரேசலோ சிசிலி அம்மா
3: பிரேசலோ.
1: அதாவது ஏலியின் மகன் மகள் அங்கு தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தார்கள். ஆகவே பேலியாளின் மக்களாய் அவர்கள் இருந்தார்கள். அப்படிப்பட்ட இந்திய நாட்கள்ல இந்த வாலிபர்களுக்குள்ளே பயனற்ற தன்மைகள் அல்லது துன்மாக்கத்திலே இருக்கிற பிள்ளைகள் மாற்றங்கள் காண கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி நீங்க ஜபத்திலே வழி நடக்கும்.
3: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இரக்கத்தின் ஐஸ்வர்யம் ஐஸ்வர்யம் இல்லை இயேசுவே சுவாமி உங்க கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா பிதாவே இளம் பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா உமது பிள்ளைகள் அப்பா ஆண்கள் பெண்கள் எல்லோரும் உமது பிள்ளைகள் அப்பா. அப்பாவிதாவே, நீர் படைத்த பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாத தகப்பனப்பா, அன்பான தகப்பனே, அவர்களை கண்ணோக்கும் தகப்பனே அப்பா, அவர்களை உம்மது கரங்களில் பற்றி கொள்ள நீர் வல்லமை செய்யும் தகப்பனே அப்பா. எந்த கிறிஸ்தவர்களாயிருந்தாலும் அப்பா பிதாவே, உம்மது நாமத்தை உச்சரிக்க அவர்கள் மேலே மனமிறங்கும் தகப்பனே, அவர்கள் உம்மது வழியிலே நடக்க உதவி செய்யும் தகப்பன், ஆவியானவரவே உமது ரத்தத்தை அவர்கள் மேல் தெளியும் தகப்பனே அப்பா, தகப்பனே அவர்கள் மேலே உமது ரத்தத்தை தெளியும் தகப்பனே அப்பா. வரிசை கட்டி அப்பா, வரிசை வரிசையாக உமது நாமத்தை உச்சரிச்சு அப்பா, தாவீதின் குமாரனே சானா என்று சொல்லி அப்பா, இயேசுவின் நாமத்தை உச்சரிச்சு கொண்டு அப்பா, அவர்கள் எல்லோரும்
4: ஒலிபரப்பு
3: உமக்கு பின்பு கூடான கோடி நன்றி அப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நிமிடமும் உம்மது கரங்களை பற்றி கொண்டுதான் தகப்பனே நாங்கள் நிக்கிறோம் தகப்பன். அப்பா நீர் உதவி செய்யாவிட்ட யாரும் நடமாட முடியாத தகப்பனே அப்பா பிதாவே அப்பா. இந்த கண்ணி பெண்கள் ஆண்கள் எல்லோரையும் ஒரு கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே, அவர்களை பாதுகாரன் தகப்பனே, அவர்களை எந்த ஒரு தீங்குக்கும் போவாத வண்ணம் அவர்களை உமது கரங்களில் பற்றி கொள்ளும் தகப்பனே, அன்பான தகப்பனே. இவர்கள் எல்லோரும் தாய் தகப்பனுக்கு சொற்படி அமைந்து நடந்து அவர்களின் சொற்படி நடக்க வழி செய்யும் தகப்பன், அன்பான தகப்பனே, அவர்கள் உமது பிள்ளைகள் அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் கேள்விப்படுகிறோம் தகப்பனே, இப்போது எல்லோரும் இயேசுவைத்தான் விசுவாசிக்கிறார்கள் என்று நம்பி இருக்கிறோம் தகப்பன் அப்பா. தகப்பனே, அவர்கள் எல்லோருக்கும் உமது நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு நீர் வழி செய்யறதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே, இந்த பிள்ளைகளை நீரே நடத்தும் அப்பா, உமது கரங்களால் பற்றி கொள்ளும் தகப்பனே. நாங்கள் இந்த நாளும் அவர்களுக்காக ஜபிச்சு கொண்டுதான் இருக்கிறோம் தகப்பனே. ஆவியானவரே, உமது கரம் இளம் பிள்ளைகள் மேல் இருப்பதற்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, லீசியன்னா குடும்பத்தை ஆசிர்வதியும் தகப்பனே, அவர்கள் குடும்பத்தில் எந்த ஒரு குற்றம் குறையும் இல்லாமல் அவரை நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அப்பா பிதாவே, கனா சிஸ்டர் குடும்பத்தை ஆசீர்வதியின் தகப்பனே, அவர்கள் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவரும் இப்போதும் மகளோடே இருக்கிறேன் என்று தான் சொல்லி இருக்கிறார் தகப்பன். அப்பா அப்பா, அவவும் அவன் தாய் தகப்பனின் சொல்லு கேட்டு அப்பா நடக்க உதவி செய்யறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றிகள் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே.
1: நாங்கள் ஜபங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம் நன்றி அம்மா. கட்டர் உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக.
3: ஆமேன்.
1: நாங்கள் நிர்மலா மேரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர் சிஸ்டர்.
5: பிரைஸ் லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட். 1 சாமுவேல் 8:3 அங்கு சாமுவேலின் மகன்மார்கள் அங்கு சாமுவேலின் வழியிலே நடக்காமல் பொருளாசைக்கு தங்களை சாய்த்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. இந்த நாட்கள் தேவனுடைய ஊழியங்களை செய்கிற ஊழியக்காரற்ற பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இவர்கள் இப்படியாய் மாறி விடாதபடி தேவன் தாமே அவர்களுக்கு ஒரு நல்ல ஞானத்தை பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகையும் அவர்களுக்குள்ளே வர நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்தும்.
6: ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே, ஹாலலுயா, உம்மை ஸ்துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். நல்லவரே வல்லவரே மாறாத தெய்வமே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரத்தை இருக்கும் கர்த்தாவே. இந்த அருமையான ஜெப வேளையை நீ தந்த தயவுக்கு உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் ஆண்டவரே, உம்முடைய சுத்த கிருபையா இருக்கிறபடியால் காலையிலேயே உம்முடைய புதிய கிருபையோடு கூட எங்களை வழிநடத்துகிற தெய்வமே, இந்த வேளையிலும் ஆண்டவர் நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே எங்களுக்கு தந்திருக்கிறதான ஆண்டவர் அந்த விசுவாசத்தின் நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஓட கர்த்தர் உதவி செய்வீராக அப்பா. இதோ ஆண்டவரே உலகத்தில் அநேக ஆண்டவரே அப்பா கள்ள போதகங்களும் ஆண்டவரே திசை திருப்புற காரியங்களும் ஆண்டவர் அநேகமாய் தெரியிருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தராகிய தேவன் நீர் நல்வழியை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்பொழுது கூட கர்த்தாவே விசுவாசத்தில் இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரை இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளினுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து கர்த்தராகிய தேவன் அவர்களுக்கு நீர் ஆண்டவரே ஒரு நல்வழியை தந்து நித்தமும் நித்தமும் ஆண்டவரே வழி நடத்த கர்த்தர் உதவியாய் இருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நீர் காட்டின பாதையிலே நடக்கவும் நீர் சொல்லிய ஆண்டவரே காரியங்களில் இருந்து ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தன்னுடைய திசை திறப்பாதபடிக்கு நித்தமும் ஆண்டவரே பரிசுத்த வாழ்வுக்குள்ளாக ஆண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் கடந்து போக கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன், நீர் என்ன இந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன காரியங்களை வைத்திருக்கிறீர்களோ கர்த்தாவே, அந்த பிள்ளைகளுக்கு நீரே துணையா இருந்து அவைகளை பெற்றுக்கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நீதிமானோர் ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்திதா இல்லாதவனும் அப்பா பாவிகளும் எங்கே நிற்பார்கள் அப்பவா? அப்படியா ஆண்டவரே, இதோ இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உண்மையிலேயே ஆண்டவரே நிலைத்திருக்க நீதிமான்களாய் வாழ ஆண்டவர்களுக்கு கர்த்தாவே, இதோ ஆண்டவரே நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் ஆண்டவரே பாவியான வழியில் நடக்கிறவன் எங்கே ஆண்டவரே அவன் அவன் ரசிக்க போகிறான்? அப்படியாக இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே அப்பாவுடைய தயவிலே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே பரிசுத்தமாய் வாழவும் பரிசுத்தத்தை காத்து கொள்ளவும் பரிசுத்த தேவனே ஆண்டவரே அவர்கள் எப்பொழுதும் பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு துணையாயிருங்கப்பா. அப்பா இதுவும் ஆண்டவரே நீர் ஆண்டவரே இவர்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை மறந்து போகாதபடிக்கு இந்த உலக ஆண்டவரே இவர்களை ஆண்டவரே அப்பா எடுத்து கொண்டு போகாதபடிக்கு இந்த உலக காரியங்களை தன்னை ஆண்டவரே அதிலிருந்து விடுவித்து உத்தமமும் உன்னமும் ஜீவிக்கிற தேவனை பற்றி கொண்டு வாழ கர்த்தர் உதவி செய்யும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்க துணையா இருங்கப்பா. இவர்கள் செய்யறதான காரியங்கள் ஆண்டவரே அப்பா எந்த நேரத்திலும் ஆண்டவரே அது ஒரு நாளும் வீண் போகாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே இவர்கள் காத்து ஆண்டவரை வழி நடத்தும்படி ஆய் ஜெபிக்கிறோம். அப்பா அக்கிரமங்கள் இல்லாதபடிக்கு ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்ட பிள்ளைகளாக தேவனுடைய ஆண்டவரே ரகசியங்களை அறிந்து கொள்கிற பிள்ளைகளாக தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். பரலோகத்தினுடைய ரகசியங்களை ஆண்டவரே கண்டறிகிற காரியங்களாய் இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே ஒளி வீச கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தரை விசுவாசிக்கிறவன் ஒரு நாளும் ஆண்டவரே அவன் கெட்டு போனதாய் ஆண்டவரே சரித்திரமே இல்லாத இந்த நேரத்திலே இப்பவா இருக்கிறதான் இந்த பிள்ளைகளை ஆண்டவரே வாலிப பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த சமூகத்துல கொண்டு வருகிறோம். இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான நேரத்தில் ஆண்டவரே பரிதானங்கள் இல்லாமல் லஞ்சங்கள் இல்லாமல் ஆண்டவரே இவர்கள் வாழ கர்த்தர் நல்ல வழிகளை தந்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் சகோதரருக்குள்ளாக சகோதரிகளுக்குள்ளாக ஒரு ஒற்றுமையும் ஒரு அந்நியம் ஐக்கியமும் இருக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் இவர்களுக்கு ஆண்டவரே நீர் எப்போதும் ஆண்டவரே அப்பா துணையாக இருந்து நல்ல நீதி நியாயங்கள் ஆண்டவரே அறிந்து கொள்ளும்படியாய் செய்யும். உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினால் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எப்போதும் ஆண்டவரே உம்மை துதிக்கிறவர்களாகவும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறவர்களாகவும் வேதத்திலும் ஞானத்திலும் அனுதினமும் ஆண்டவரே உம்மை பின்பற்றக்கூடியவர்களாக ஆண்டவரே கர்த்தர் இவர்களை வழி நடத்தும்படி ஆச்சரிக்கிறோம். தேவனுடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில எப்படியாய் அது வெளிப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். உம்முடைய சித்தத்தின் போல ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனை ஆண்டவரே இவர்கள் அண்டிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படி ஆச்சரிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே கர்த்தரை ஆண்டவரை அண்டிக் கொண்டு வாழ்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே ஒரு இடர்பாகம் இல்லாதபடிக்கு கர்த்தராகிய தேவனே அவர்களுக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பாயிருந்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறபடியால் கர்த்தராஜ தேவன் இவர்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஜீவியத்திலே ஆண்டவரே இவர்கள் ஜீவிக்கிறதான ஆண்டவரே இந்த நேரத்தில இந்த பிள்ளைகளுக்கு வருகிறதான எல்லா தீமையான காரியங்களையும் தீமையிலிருந்து ஆண்டவரே ரட்சித்து பாதுகாத்து கொள்கிற ஞானத்தையும் இந்த பிழைகளுக்கு தந்து கர்த்தர் இவர்களை வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அநேக ஆண்டவரே குறுக்கீடுகளும் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே எழுந்து பிரகாசிக்காதபடிக்கு சாத்தான் ஆண்டவரே ஆண்டவரே அவன் ஆண்டவரே அதை அந்த காலத்திலே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நல்லபடியாய் வாழாதபடிக்கு அநேக ஆண்டவரே சிக்கல்களை பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கொண்டு வருகிறதை நாங்கள் பாகப்படுகிறோம். கர்த்தர் தாமே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே, அப்பா சிறு பிள்ளைந்தை போல, பால் உழுகிற குழந்தை போல, ஒன்றும் அறியாமல் ஆண்டவரே தேவனை மட்டும் அறிந்து கொள்கிறதான வாழ்க்கையை இந்த பிள்ளைகளுக்கு தந்து ஆண்டவரே இவர்களை ஆண்டவரையுடைய சமூகத்திலே ஆண்டவரே ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்த இவர்கள் விசுவாசத்தினாலே ஆண்டவரே கிறிஸ்து அவர்கள் இதயத்திலே ஆட்கொண்டு வழி நடத்த கர்த்த அப்பா அவர்களோடு கூட துணையாய் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா இதோ ஆண்டவரே சமாதானத்தை தந்த தேவன், உங்களுக்கு ஆண்டவரே சமாதானம் உண்டாவதாக என்று சொன்ன அநேக தரங்களில் சொன்ன தேவன், இந்த வேளையிலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை தந்து சமாதானத்தின் வழியாக இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆண்டவர் வளம் பெற கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். வாழை பிள்ளைகள் ஆண்டவரே இந்த காலத்திலே ஆண்டவரே அப்பா அவர்கள் பரிசுத்தமாய் காணப்படுவது மிகவும் அரிதா இருக்கிறபடியா கர்த்தராகிய தேவன் அப்பா அப்படி ஆண்டவரே எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே சாத்தான் பின் போகாதபடிக்கு, சத்ரு கொண்டு வருகிற சதி ஆலோசனைகளில் சிக்காதபடிக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவிய ஆண்டவரை அண்டிக் கொண்டு பரிசுத்த வல்லமையினால் ஆண்டவரே நிரப்பப்பட்ட பிள்ளைகளால் நடக்க கர்த்தர் நீர் ஆண்டவரே இவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பரிசுத்தமான சந்ததி உருவாகட்டும் கர்த்தாவே, அவர்கள் மூலமாய் ஒரு பரிசுத்தமான காரியங்கள் நன்மையான காரியங்கள் தேசங்களுக்கும் நாடுகளுக்கும் மக்களுக்கும் ஏற்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய தேவன் நீர் ஆண்டவரே அப்பா இந்த பிள்ளைகளுக்கு ஒருபோதும் ஆண்டவரே இவர்களை கைவிடாமல் காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, யாரெல்லாம் ஆண்டவரே உம் தயவை எண்ணி பார்க்கிறார்களோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரே கடந்த கால வாழ்க்கையினுடைய ஆண்டவரே எல்லா விதமான பொல்லாப்புகளில் இருந்தும் இந்த பிள்ளைகளை காத்து ஆண்டவரே வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். தேவனாகி கர்த்த இவருடைய பாவங்களை எல்லாம் ஆண்டவரே அப்புறப்படுத்தி ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தினால் பரிசுத்தத்தை வாழ்க்கைக்குள்ளாக கடந்து வர கர்த்தர் அதுக்கு தடையா இருக்கிற எல்லாத பொல்லாத காரியங்களை எல்லாம் அகற்றி போட்டு இந்த பிள்ளைகள் உமக்கென்று வாழ ஒரு புதிய ஆண்டவரே உலகத்தை உருவாக்குகிறவர்களாக புதிய சந்ததியை உருவாக்குகிறவர்களாக கர்த்தர் தாமே ஆண்டவரே இருந்திருக்கிற மக்கள் மத்தியிலே ஆண்டவரே ஒரு பெரிய வெளிச்சத்தை இந்த பிள்ளைகள் தேவ வார்த்தையின் மூலமாய் கொண்டு சென்று அந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரை பிரகாசிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியா ஆட்சேபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்பது ஆண்டவரே அநேக உயிர்ப்பிக்கிறவர்களை ஆண்ட அப்பா மரித்திருக்கிறவர்களை எல்லாவரும் உயிர்ப்பிக்கிற வசனமா இருக்கிறது. அது இன்றும் ஜீவனோடு இருக்கிறது, அது கிரியேட் செய்கிற வசனமா இருக்கிறது. அந்த வசனம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்வியலை இடைப்பட கர்த்தர் உதவி செய்யும் அப்படியே இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வரும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க. ஜெபிக்க காத்திருக்கிறதான ஒரு ஒரு பிள்ளைகளையும் ஆண்டவரே தேவ பிள்ளைகளையும் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். ஒவ்வொருவரையும் என் தேவன் நீர் ஆண்டவரே அப்பா இதோ ஆண்டவரே அவர்களை நீர் எல்லா வகையிலும் துணையாயிருந்து அவர்களுக்கு நல்ல ஆசீர்வாதங்களை தந்து பாதுகாப்பை தந்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியாக உடக்கத்தாவே இந்த ஜப வேளையே ஆண்டவரே அப்பா நடத்துகிறதான அருமையான சகோதரர் ஆண்டவர் லெஸ்லி சகோதரன் சமூகத்தில் கொண்டு வருகிறோம். இந்த சங்கமம் ஊடகத்தை ஆண்டவரே தடையில்லாமல் தேவனுடைய வசனங்கள் உலகமெங்கிலும் ஆண்டவரே ஒவ்வொரு திசையிலும் கேட்கிற வண்ணமாய் ஆண்டவரே இதை ஆண்டவரே உருவாக்கிக்கிறார்கள்படியால் அப்பா இதோ கேட்கிறவன் யாவரும் ஆண்டவரே கண்டைய தேவனை கண்டடைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். காதுள்ளவன் எவனும் ஆண்டவரே அப்பா கேட்டு ஆண்டவரை ரட்சிப்படைய கர்த்தர் உதவி செய்யும்படி ஆட்சிபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இவர்களே ஆண்டவரே நீர் எடுத்து இமட்டமாய் பயன்படுத்தினே தேவன் இனி கொடுக்க தாவே இவர்களை நீர் ஆண்டவரே நம்முடைய சமூகத்தினால் ஆண்டவரை நிரப்பி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தி இவர் தேவைகளை சந்தித்து கர்த்தர் இவர்களுக்கு துணையாயிருந்து வழி நடத்தும்படி ஆட்சிபிக்கிறோம். அருமையான சகோதரனுக்கு நல்ல ஆண்டவரே பலனும் ஆண்டவரே ஆரோக்கியமும் தந்து வழி நடத்தும்படி ஆட்சிபிக்கிறோம். அப்படி ஆய் கொடுக்கத்தாவே இவருக்காக தந்திருக்கிறதான மனைவி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே அந்த கிறிஸ்துவ வாழ்க்கைக்குள்ளாக ஆண்டவரே நித்தமும் நித்தமும் ஆண்டவரே விசுவாசத்திலும் நம்பிக்கையிலும் எப்போதும் நிலைத்திருக்கிறவர்களாக இவர்களை நீர் ஆண்டவரே காத்து எந்த சத்துருவும் சோதனையில் ஆண்டவரே இவர்களுக்கு விடாதபடிக்கு நீரே பாதுகாத்து கொண்டு பராமரித்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்ய போவதற்கா என் கோடான கொடி ஸ்தோத்திரம்பா. இவ்வளையிலும் ஆண்டவரே நர்மையான ஜபங்களை தொழுத்து வழங்குறதான ஜனத் மகளையும் அவருடைய கணவனையும் மகளையும் மகனையும் நீங்க ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் வாழ்கிறதான இடத்திலே உமக்காக ஆண்டவரே ஏதாகிலும் நான் செய்ய வேண்டும் என்று இருக்கிறேன் பிள்ளைகளுக்கு நீ துணையாயிருந்து அநேக ஆத்மாக்களை தந்து வழி நடத்தும்படி ஆய்ச்சி வைக்கிறோம். அப்படியே என் தேவன் செய்து வழி நடத்த போவதற்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமை யாவச்சு ஆண்டவரே ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் கிறிஸ்து என்கிற அற்புதமான நாமத்தினால இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே.
1: உங்களோடு கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்க நிர்மலா மரியா அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
4: பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.
1: பிரைஸ் தி லார்ட். அங்கு 2 சாமுவேல் 15 அப்சலோமை குறித்து எழுதியிருக்கிறது. அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்துக்காக வரும் இஸ்ரவேலருக்கு எல்லாம் அங்கு இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான் என்று சொல்லி நாங்க பாக்குறோம். ஏனென்றால் நீதியின் வாசல் அருகே அவன் தன்னுடைய இருதயத்தை திருடுறதுக்கு அங்கு இடம் கொடுத்தான். ஆகவே இந்த அப்சலோமை போல வாலிப ஜோதிகள் வராதபடி தேவன்தாமே அவர்களை காத்து நடத்த வேணும் என்று சொல்லி அங்கு உதருக்கு பட்சபாதம் காட்டாதபடி எல்லாரும் தேவனுக்கு ஏற்றவர்கள் என்று சொல்லி நாங்க நீங்கள் ஜபத்திலே வழி நடத்துங்க.
4: ஹாலேலூயா. ஸ்தோத்ரப்பா, ஸ்தோத்ரம், ஸ்தோத்ர ராஜா. துதிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த அருமையான நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்ரம். இந்த நாளிலே கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையிலே உமது கிருபையாலே எங்களை திருப்தி ஆக்குவீராக. அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான், என்னை நேசிக்கிறவர்களையே நான் நேசிப்பேன் என்று சொல்லியிருக்கிற வாக்கின்படி கர்த்தாவே இந்த வேளையிலே ராஜா உம்மை நோக்கி வந்திருக்கிற எங்களை எங்களுடைய ஜப விண்ணப்பங்கள் எல்லாம் அது பாதப்படியிலே ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. திறப்பிலே தேசங்களுக்காகவும் அப்பா இந்த நாளிலே வாலிபர்களுக்காக ஒரு சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. வாலிபர்களின் வாழ்விலே ஆசிர்வாதங்கள் உண்டாயிருக்கணும் அப்பா. அவர்களுடைய வாழ்விலே காணப்படுகிறதான எல்லா நிர்விசாரங்கள் மாறணும் அதற்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலே அநேக வாலிப பிள்ளைகள் தங்கள் இஷ்டம்படி வாழ்ந்து கொண்டு அப்பா தேவனை அறிகிற அறிவில்லாமல் இருக்கிற பட்சத்திலே அப்பா எல்லா வாலிபான் பெண்களையும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆலயங்களுக்கு ஆராதனைக்கு வராதபடி இருக்கிற பிள்ளைகளை கூட ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பெற்றோர்களுக்கு கீழ்படியாத பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. வாலிபன் எதனால் தன்னை சுத்திகரித்துக் கொள்வான்? உம்முடைய வேதத்தின் வசனத்தின்படி அல்லவா என்ற வார்த்தையின்படி அவர்கள் கர்த்தாவே உமது வசனத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. நீதி உள்ள நியாயாதிபதியா இருக்கிறபடினாலே ஆண்டவரே அப்பா நீ நீதியா எல்லா பிள்ளைகளையும் நியாயமாய் அவர்களை வழிநடத்தும்படியா ஒப்பு கொடுக்கணும். அவர்களுடைய வாழ்க்கையிலே நீதியான காரியங்களை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. அநீதிக்கு எல்லாவற்றிற்கும் விலக்கி அவர்களுடைய வாழ்விலே அப்பா அவர்கள் வாழ்ந்திருக்கவும் அவர்களுடைய கர்த்தாவே வருகிற நாட்களின் சந்ததியிலே நீதி உள்ள நியாயாதிபதியாகி தேவன் நீர் அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே தேவனே அப்பா வேதத்திலே வருகிறதான வாலிப பிள்ளைகள் எப்படி தங்கள் பரிசுத்தத்தை பாதுகாத்து அவர்கள் நீதியோடும் நியாயத்தோடு இருந்தார்களோ அதே போல நீதியும் நேர்மையுமா நியாயத்தோடு வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க அப்பா. நீதி நியாயங்கள் மேல் பிரியமாய் இருக்க அவர்களுக்கு ஒரு நல்ல இருதயத்தை நீர் சிருஷ்டித்து தரும்படியா ஜபிக்கிறோம். அதே போல வாலிப ஆண் பெண்களின் எல்லா காரியங்களையும் நீங்க பொறுப்பிடுங்கப்பா. படிப்பு, வேலைகள், திருமண வாழ்க்கை, என்னென்ன சித்தம் உள்ளவராயிருக்கிறீரோ அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் ஒரு கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக கூட கர்த்தாவே உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக் கொள் அப்போது உன் யோசனைகள் உறுதிப்படுத்தும் என்ற வார்த்தையின் படி கூட ஆண்டவரே அவர்கள் வாலிப பிள்ளைகளின் யோசனைகள் எல்லாம் தேவன் நீர் உறுதிப்படுத்தி ஆசீர்வதித்து எல்லாவற்றிலும் அவர்கள் முன்னேறி நல்ல சந்ததிகளாக உருவாக்க ஆண்டவர் தாமே உதவி செய்யுங்க கர்த்தாவே. இந்த வேலையில கூட சப்பா அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர்கள் செய்கிறதான ஒவ்வொரு காரியங்களத்திலே உமது திருக்கரம் இருந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாக வாலிப ஆண் பெண்கள் நீதியோடு நியாயத்தோடு கர்த்தாவே அவர்கள் வாழ்ந்திருந்து உமது வசனங்களுக்கு எல்லாம் கீழ்ப்படிந்து வாழவும் கர்த்தாவே நீதியின் தேவனாகிய உம்முடைய பாதையிலே அவர்களை வழிநடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீதியின் தேவனாகிய கர்த்தர் இவர்களே அப்பா உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை நீர் தாமே பாதுகாத்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியாக நீர் செய்யத்துக்காய் நன்றி செலுத்திக்கிறோம். ஒரு விசை கூட ஆண்டவரே இந்த ஜபத்தை இந்த ஊடகத்தை நடத்துகிறதான தேவதாசன் லெஸ்லி ஐயா, அவருடைய மனைவி, பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தார், மருமக்கள், சொந்த பந்தங்கள் எல்லோரையுமே ஆசீர்வதிங்க தகப்பனே. இணைந்து பணி புரிகிற எல்லா ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களுடைய குடும்பங்களையும் தெய்வம் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஜபத்தை தொகுத்து வழங்குகிறதான ஜானட் மகளையும் மகளுடைய கணவனையும் மகனையும் மகளையும் தேவனே நீர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்க முடியாது ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபித்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இனி ஜெபிக்க வருகிறதான எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உமது கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல ஜபாவை ஊற்றி அவர்களும் அப்பா விசுவாசத்தோடு உண்மை உத்தமமாய் ஆவியோடு உண்மையோடு வந்து உங்க சமூகத்திலே ஜெபிக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி என் தேவன் செய்து ஆசீர்வதிக்கிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு ஒருத்தருக்கு ஏறடிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையிற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரிசுத்த பிதாவே. ஆமேன்.
1: ஆமேன். ஆமேன். ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திர நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்.
4: ஆமேன். அப்படியே உங்களையும் வழி நடத்துவாராக. ஆமேன்.
1: நாங்க அருந்து அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அருந்ததி பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். ஹலோ. ஓகே. நீங்கள் ரெகோபியாம் அந்த முதியோரை அங்கு முதியோருடைய ஆலோசனையை தள்ளி அங்கு வாலிபருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு அங்கு தேள்களை போல் தேள்களினால் கண்டிப்பேன் என்று சொன்னார். ஆகவே அப்படிப்பட்ட வாலிபர்களுடைய இருதயத்தை ஆண்டவர் மாற்றி நல்ல இருதயமாய் சரியான இருதயமாய்
3: நாங்கள் கர்த்தாவை வாலிபர்களுக்காய் மன்றாடுகிறோம். வாலிபர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவை உண்மை அறிகிற அறிவினால் நிரம்பி இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சுவாமி கர்த்தாவை உம்முடைய கரத்துல வாலிபர்களை ஒப்பு கொடுத்து துதிக்கிறோம். கர்த்தாவை இந்த நாட்களிலே தகப்பனே அவர்கள் உம்முடைய சித்தமும் திட்டமும் இன்னதென்று அறியத்தக்கதாக அவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுப்பீராக. சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் வாலிபர்கள் வருவார்களாக. கர்த்தாவே சத்தியம் அவர்களை விடுதலையாக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய அன்பு கிடைக்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஆண்டவரே உண்மை அறிந்து கொண்டு உம்முடைய திட்டமும் சித்தம் நிறைவேற கிருபை செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தாவே பிசாசானவன் போடுகிற எல்லா ஆண்டவரே அசுத்த கிரியைகளை நசுரனாகிய இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆண்டவரை அர்த்தம் பண்ணுகிறோம். கர்த்தரும் ரட்சகருமாகிய நீர் அவர்களை ஆண்டு வழிநடத்தும்படி ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே ஒவ்வொருவரும் உம்மை கண்டு கொள்ளட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவே அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவி இந்த வாலிபர்களுக்கு கிடைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பொல்லாத வழிகளை விட்டு அவர்கள் மனம் திரும்புவார்களாக. இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று அறிவார்களாக. உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்க ஆண்டவரே வேத வசனங்களை வாசிக்கத்தக்கதான செய்கைகளை விருப்பங்களை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. அதை வாசிப்பதன் மூலம் ஆண்டவரே மெய்ப்பொருளாகிய உண்மை கண்டுகொள்ள அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படும்படி இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும்படி ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. வாலிபர்கள் ஆண்டவரே மனநிலை பாதிக்கப்பட்ட வாலிபர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தாவே பெற்றாருடைய கண்ணீரை பாருங்க சுவாமி. ஆண்டவரே மனமிறங்கி ஒரு விடுதலை அவர்களுக்கு கொடுக்கும்படி செபிக்கிறேன். இருள் சூழ்ந்து அவருடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உண்டாகும்படி செபிக்கிறேன்டா அப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தொட்டுங்க சுவாமி. தரிசனத்தின் மூலம் சொற்பனம் மூலம் ஆண்டவரே இருதயத்திலே பேசுங்க ஆண்டவரே.
7: உம்முடைய நாமத்தை அறியும்படி அவர்களை கிருபை செய்யும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறேன். அதே போல கர்த்தாவை இந்த நாட்களிலே சுவாமி வாலிபர்கள் உண்மை கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவரே ஆலயத்துக்கு அழைத்து செல்லுங்கப்பா. ஒரு வாஞ்சியை கொட்டுங்க, வேத மகத்துவங்களை அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை சங்காரம் ஆகாதபடி மரண கண்ணீரில் தெரிக்கத்தக்கதாக அவர்கள் ஆலயத்துக்கு சென்று ஆண்டவரை உண்மை ஆராதிக்கத்தக்கதான வழிவகைகளை உண்டு பண்ணும். அவர்களை பேசி அழைத்து வாருங்க சுவாமி. சுவிசேஷர்களாய் அப்போஸ்தலர்களாய் மீட்பர்களாய் ஆண்டவரே அவர்களை ஏற்படுத்துங்க ஆண்டவரே. வேலையாட்களோ கொஞ்சம் அன்றீரேன் ஆண்டவரே. கத்தாவே அறுப்பு மிகுதி அப்பா, அவர்களை ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே அவர்களை அழைத்து செல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். பாதை தவறாதபடி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடக்க கிருபை செய்யுங்க. விபச்சாரம் பேசித்தன மது போதைகள் மற்றும் ஆண்டவரே தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படாதபடி ஆண்டவரே, தீய சினிமா மூலம் அவர்கள் கெட்டு போகாதபடி ஆண்டவரே இவர்களை ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. எதிர்காலத்திலே சிறந்து விளங்க ஆண்டவரே அவர் தானியேலின் ஆவியையும் யோசேப்பை போலேயும் தாவீதை போலேயும் ஆண்டவரே நீர் உயர்த்துவீர் என்ற ஒரு விசுவாசத்தை அவர்களுக்கு கொடுப்பீராக. வேத வசனங்கள் அவர்களோடு பேசுவதாக சிறையிருப்பில் இருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து உடைய பிள்ளைகளாய் மாறும்படி ஒரு தருணத்தை கொட்டுங்கப்பா. அற்புதம் செய்யுங்க, அவருடைய வாழ்க்கையிலே அதிசயங்களை செய்யுங்க, விடுதலையை கொட்டுங்க ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே ஆக்சிடென்ட் மூலமாய் அங்கங்களை இழந்திருக்கிற வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்களும் கத்தரை காணும்படி பரிசுத்த கத்தராகிய நீர் அவர்களுக்கு பரியாரியாக வெளிப்பட்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கிருபை செய்யும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிபர்களும் உம்மை கண்டடையத்தக்கதாக நீர் அவர்களுக்கு சத்தியத்தை ஆண்டவரை அறிவிக்கும்படியான வழிவகைகளை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. தடைகள் நீங்கட்டும் அப்பா. வாலிபர்கள் உமக்கு சொந்தமான பிள்ளைகளாய் மாறுவார்களாக. பெண்களை ஒப்பு கொட்டுக்கிறேன் பெண்கள் ஆண்டவரே. கரிச்சிதவி மற்றும் பொல்லாத காரியங்களுக்கு இடம் கொடாதபடி ஆண்டவரே அவர்களையும் பரிசுத்தமாய் பாதுகாக்கும்படி ஆண்டவரே கிருபை செய்வீராக. கட்டு போற ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வந்த தேவன் ஐயா ஆண்டவரே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டியோ, எல்லோரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற எங்கள் தகப்பனே, நாங்கள் ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படி சித்தமுள்ளவராய் இருக்கிறீரே. உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாங்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று எழுதி உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களை பரிசுத்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உடைய கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் செய்யுங்கள் என்று சொன்ன தகப்பன், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே சகலவற்றையும் உடைய சமூகத்திலே தெரியப்படுத்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அதே போல இந்த இணைப்பில இணைந்து ஊழியம் செய்யற ஒவ்வொரு ஊழியக்காரனையும் ஆசீர்வதிங்க. இந்த இணைப்பில இணைந்து ஜபித்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் வாஞ்சைகளை நிறைவேற்றி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல துதிகர மகிமை யாவும் உமக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். கர்த்தாவே உங்களோடு கூட இருந்து சகல காரியத்திலும் மணி நடத்துவாராக. நான் ஜெபத்தோடு கூட முடித்துக் கொள்ளுகிறேன். நாங்கள்
7: சுகாதிப்பேன்
1: கர்த்தாவே, உங்களை ஸ்தோதிக்கிறோம். என் நாளும் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் நடத்தி தந்து எங்கள் ஜெபங்களை கேட்டீர். வாலிப ஜோதிகளின் உள்ளங்களில் இருக்கிற காரியங்களை அறிந்திருக்கிறீரப்பா. அவருடைய இருளை வெளிச்சமாய் மாற்றும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்,
8: ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரம் தொகுத்து வழங்கிய உங்களையும் அதே வழியிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், வாரத்தின் முதல் நாளிலே சபையிலே காணப்படுகின்ற பொழுதும், இந்த வீக்கெண்டு கூட கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தர் தாமே குடும்பத்தாரோடு கூட இருந்து வழி நடத்த கத்தர் உதவி செய்வாராக. கத்தரை கரத்திலே உங்களை எல்லோரையும் ஒப்பு வைத்து கொண்டு தொகுத்து வழங்கிய சௌரி ஜனத்தையும் சிஸ்டர் அருந்ததி அவர்களையும் கத்தர் தாமே ஆசீர்வத்து வழி நடத்துவாராக. கத்தரை கரத்திலே ஒப்பு வைப்போம். சிஸ்டர் அருந்ததி அப்படியே நில்லுங்கள். ஒரு மீண்டும்
9: கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையா? நேசித்த எல்லாரும் வெறுத்து விட்டார்களா? கவலைப்படாதே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார், என் இயேசு உன்னை அழைக்கிறார்.

பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்று சொன்ன தேவன், நீ மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அருமை சகோதரர் கிங்ஸ்லி அவர்களை ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அருமை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உம் சித்தம் என்னவோ அதை நித்தம் செய்வேன் என்று சொல்லி அருமை சகோதரர் கிங்ஸ்லியோடு கூட சேர்ந்து பாடின. உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்கள். இப்பொழுதும் துதிக்கு பாத்திரராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஒன்று சேர்ந்து துதித்து ஆராதனை செய்ய போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கங்கள் 9056070583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 2899978123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 5148198494. நோர்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 8665579886. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர், வாட்ஸ்அப் அண்ட் ஐமோ 4169175826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. யூடியூப் மூலமாகவும் இந்த சங்கமம் வானொலியை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதை நேர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வெப்சைட் www.sangamam.com. இந்த இணையதளத்தில் நீங்கள் சென்று அங்கே இருக்கும் விண்டோவை கிளிக் பண்ணும் பொழுது இந்த வானொலியில் நடக்கும் எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் கேட்டு மகிழலாம் என்பதையும், விசேஷமாக தேவ ஊழியர்கள் வந்து வழங்கும் செய்திகளை நீங்கள் நேரடியாகவே பார்த்து மகிழலாம் என்பதையும் சங்கமம் வானொலி உங்களுக்கு அன்போடு கூறி நிற்கிறது. இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம் வானொலி.

மலர்கள் மனம் தரும், தென்றல் இதம் தரும், இயேசுவின் அன்போ எல்லாம் தரும். அது இயேசுவுக்கு லேசான காரியம் என்று பாடியவர்தானே நமது அன்பு சகோதரர் வியாசர் எஸ் லாரன்ஸ். இசைத்தென்றல் இம்மானின் ரம்யமான இசையமைப்பில் கேட்டு மகிழுங்கள் கண்மலை ராகங்களின் புதிய படைப்பு என்னை தேடி. அகத்தின் மகிழ்ச்சி முகத்தில் தெரியும் என்பார்கள். சீயோன் குமாரத்தியின் மகிழ்ச்சியோ சிரசில் இருக்கும் என்று திருமறை சொல்லுகிறது. நாங்களும் அதைதானே பாடுகிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் ஒவ்வொருவருடைய ஆவியும் சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ராஜா. உம்முடைய ஆவியை எங்கள் மீது ஊற்றும். ஆவியின் வரங்களை எங்களுக்கு தாங்க. அதை கொண்டு நாங்கள் உம்முடைய ராஜ்யத்திற்காக பெரிய காரியங்களை செய்ய இன்றைக்கே ஒரு எழுப்புதலை நீங்க தாங்க.

நாம் நினைப்பதை விட அவர் மிகவும் சீக்கிரமாய் வரப்போகிறார். நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவர் வரும் நாளிலே நீங்களும் நானும் பரிசுத்தர்களாய் காணப்பட வேண்டும்.

ஆண்டவர் இன்னும் மகிமைப்படுத்துவாராக. இப்பொழுதும் நம்முடைய மத்தியிலே மீண்டுமாய் அறுவை சகோதரி ஹேமாஜான் அவர்கள் அகிலவே போற்றிடும் ராஜாதி ராஜாவை பாட வருகிறார்கள். கரம் தட்டி அவர்களை வரவேற்போமா?

0: அன்பார்ந்த தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கிறிஸ்துவுக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இப்பொழுதும் என்னுடைய தகப்பனாரும் மிராக்கிள் பிரேயர் டவர் ஏஜி சபையின் தலைமை போதகரும் திருவள்ளூர் மாவட்ட ஏஜி சபைகளின் தலைமை போதகருமாய் இருக்கிற ரெவரன் ஜே செல்லதுரை அவர்கள் இப்பொழுது உங்களுக்காக ஜெபிப்பார்கள்.
1: தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உயிரோடு இருக்கிறவரும் உயிர்த்தெழுந்தவரும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவின் வல்லமுள்ள நாமத்தில் ஆராதிப்போம் நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவிற்காக ஜெபிப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய நாமம் ஆராதிக்கப்படுகிற உயர்த்தப்படுகிற எந்த ஸ்தானத்திலும் ஆண்டவர் இறங்கி வருகிறார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் ஆராதிக்கிற வீடுகளில், ஆராதிக்கிற சபைகளில், ஆராதிக்கிற தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கைகளில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து தம்முடைய மகிமையை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோள்களை உடையவராயிருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் ஆராதிக்கிற இடத்தில் தம்முடைய அதிசயங்களை அற்புதங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோனியரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்தாரும் அவர்கள் யுத்தம் பண்ண கூடி வந்தபோது அவன் பயந்து கத்தரை தேட ஒருமுகப்பட்டு 2 நாளாகமும் 20:22-23 வசனங்களில் இவ்விதமாய் நாம் பார்க்கிறோம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயிர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். எப்படியெனில் அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயிர் மலை தேசத்து குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயிர் குடிகளை அழித்து தீர்ந்தபோது தாங்களும் தங்களில் ஒருவரை ஒருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். தேவனுடைய நாமம் அங்கே மகிமைப்பட்டது. யோசபாத் யுத்தத்திற்கு ஆயுததாரிகளை அவன் கூட்டிக் கொண்டு தன் படைபலத்தை காண்பிக்க புறப்பட்டு போகவில்லை. ஆண்டவரை பாடி துதி செய்ய தொடங்கின போது, துதி செய்ய தொடங்கின போது ஒரு பெரிய அற்புதத்தை அந்த பாடலின் மூலமாய் துதியின் மூலமாய் பெரிய ஜெயத்தை கொடுத்தார். அதே ஆண்டவர் நீங்களும் இந்த சீடியின் மூலமாக, ஒளி நாடாவின் மூலமாக பாடல்களை பாடி ஆராதிக்கும் போது உங்களுக்கும் விரோதமாய் எழும்பி இருக்கிற எல்லா சத்துருக்களையும் அவர்களை ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கத்தரி எழும்ப பண்ணி அவர்களே வெட்டுண்டு விழுவார்கள். நீங்கள் செய்ய வேண்டியது தேவனை உயர்த்த வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனை பாடி கீர்த்தனம் பண்ணி அவரை உயர்த்தும் போது ஆண்டவர் உங்களுக்காக அற்புதம் செய்கிறார். அப்படியே புதிய ஏற்பாட்டின் புஸ்தகத்திலே அப்போஸ்தல நடவடிக்கைகள் 16:25 நாம் பார்க்கும்போது பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்டவர்களாய் கட்டப்பட்ட நிலவும் நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. உண்மையாகவே நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கால்கள் மாட்டப்பட்ட நிலைமையில், கைகள் கால்கள் கட்டப்பட்ட நிலைமையில் தேவனை துதித்து பாடினார்கள். உண்மையாகவே ஆண்டவரை எந்த நேரத்திலும், நடுராத்திரியிலோ அதிகாலையிலோ மத்தியான வேளையிலோ, எந்த நேரத்திலும் அவரை பாடி நாம் துதித்து அவருடைய சமூகத்தில் விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது உங்களையும் கட்டி வைத்திருக்கிற சிறைச்சாலை கதவுகள் அதிரும்படி, கலன்று போகும்படி, திறக்கப்படும்படி ஆண்டவர் செய்வது நிச்சயம் பிரியமானவர்களே. ஆகையால் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற இந்த ஒளி நாடாவோடு நீங்களும் இணைந்து தேவனை பாடி துதித்து ஜெபித்து அவரை உயர்த்தும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கட்டுகளும், சூனிய கட்டுகளும், மந்திர கட்டுகளும், ஏவலின் கட்டுகளும் அவிழ்க்கப்பட்டு போகும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த பாடல்களை பாடி தேவனை மகிமைப்படுத்துகிற என் அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டன் அவர்களை தேவன் ஆராதனையின் அபிஷேகத்தினால் தேவன் நிறைத்து பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார். மெய்யாகவே இந்த பாடல்கள் ஒவ்வொன்றும் உங்கள் வாழ்க்கையிலும், உங்கள் குடும்பத்திலும், உங்கள் சபைகளிலும் ஒரு பெரிய எழுப்புதலை கொடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. கேட்டு மகிழுங்கள், ஆண்டவரை உயர்த்துங்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் உங்களுக்கு வெளிப்படும். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூரணமாய் இப்பொழுது இறங்கும்படி நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடி ஆண்டவர் இந்த ஒளிநாடாவை ஆசீர்வதிக்கும்படி அவர் திருமுகத்தை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் உயர்ந்திருப்பதாக. வானத்திலும் பூமியிலும் சர்வாதிகாரம் படைத்த எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, எங்கள் பரலோகத்தின் ராஜாவே, துதிகளுக்கு பாத்திரரே, எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்கும் எல்லா துதிகளுக்கும் பாத்திரராயிருக்கிற எங்கள் திரியேக தேவனும், ராஜாதி ராஜாவும், கர்த்தாதி கர்த்தரும், யூத ராஜ சிங்கமுமாகிய எங்கள் இயேசு ராஜாவே, உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து உங்கள் சமூகத்தில் இந்த ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற ஒளி நாடாவை சமர்ப்பித்து உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை மிகுந்த பாரத்தோடு உம்மை நோக்கி கெஞ்சி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவரே, இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிற அன்பு மகன் ஐசக் லிவிங்ஸ்டனை உம்முடைய அபிஷேகத்தினால் நிறைத்து தேவனை உயிர் உள்ள மட்டும் துதித்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே உன்னதத்தின் அக்கினி அபிஷேகத்தினால் ஆட்கொள்ளும்படி, ஆளுகை செய்யும்படி, ஆண்டவரே மகிமையை வெளிப்படுத்தும்படி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேனப்பா. உங்க உன்னத பிரசன்னம் உம்முடைய மகனையும், ஆண்டவரே மகனுடைய குடும்பத்தையும், ஆண்டவரே ஊழியத்தையும் மூடிக்கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். இந்த பாடல்கள் எந்தெந்த வீடுகளில், எந்தெந்த சபைகளில் தொனிக்கிறதோ அங்கே எல்லா யுத்தங்களுக்கும் ஒரு முடிவு உண்டாகட்டும். யோசபாத்தின் நாட்களில் யுத்தம் எழுமின போது அவன் எப்படி பாடி துதி செய்தாரோ, உடனே விரோதமாய் எழுமினவர்கள் வெட்டுண்டு விழுந்தது போல ஒவ்வொரு யுத்தங்களையும் ஓய பண்ணி இளைப்பாறுதலை கட்டளையிட்டு நாலாம் நாளில் பெராக்காவில் கூடி தேவனுக்கு நன்றி செலுத்தினது போல நன்றி செலுத்த உதவி செய்யும். அப்படியே உம்முடைய பரிசுத்தவானாகிய பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அன்று நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடின போது சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, கதவுகள் திறவுண்டது, கட்டுகள் அறுக்கப்பட்டது, சங்கிலிகள் உடைக்கப்பட்டது. அதே அற்புதம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும், ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுகிற எல்லா சிறையிருப்புகளும் இந்த பாடல் தொனிக்கும் போது உடைக்கப்படும்படி, அவிழ்க்கப்படும்படி இயேசுவின் நாமத்தில் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரதமான குறி சொல்லுகிற வார்த்தையின்படி கர்த்தர் அற்புதம் செய்து அதிசயத்தை காணப்படும். இப்போதும் உம்மால் அபிஷேகம் எனப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் ஆராதிப்போம், நாம் ஆராதிப்போம் என்கிற சீடியை வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவாதி தேவனுடைய நாமத்தினாலே பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஆசீர்வதித்து பிரதிஷ்டை பண்ணி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறேன். உங்க நாமம் மட்டும் இதில் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படுத்தப்படட்டும். பல ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு இந்த ஆண்டவரே ஒளி நாடா மிகவும் ஆசீர்வாதமாயிருக்க நீர் உதவி செய்யும். இதற்கு உதவி செய்த இசை மீட்டின ஆண்டவரே எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய அற்புத கரத்தால் தொட்டு ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும். எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் திரியேக தேவனும் ராஜாதி ராஜாவும் சீக்கிரத்தில் வரப்போகிறவருமான இயேசு ராஜாவுக்கே செலுத்துகிறோம். உங்க பிரசன்னம் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு ராஜாவின் திருப்பாதத்தில் விழுந்து பரிசுத்த பாதங்களை கோடி முத்தம் செய்து ஜெபிக்கிறோம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 என்படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

பிரைஸ் தி லார்ட். அபிஷேகம் இல்லாமல் எதையுமே ஆண்டவருடைய சித்தத்தின்படி நம்மால் செய்ய முடியாது. ஆகவே ஆவியானவரை அழைப்போம், அவருடைய அபிஷேகம் வேண்டும். அவர் நம் மத்தியில் வர வேண்டும், நமக்குள் இறங்க வேண்டும், நம்மை அபிஷேகம் செய்ய வேண்டும், நம்மை அபிஷேகிக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும், வேண்டுதல் செய்ய அவருடைய அபிஷேகம் வேண்டும். அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலும் அவரின் அபிஷேகம் இருந்தால் நன்றாக இருக்கும். இப்பொழுது நாம் அவரை அழைப்போமா? அவர் நம் மத்தியில் வரட்டும், நம்மை அபிஷேகிக்கட்டும். பெற்றுக்கொள்ளுங்கள், அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அவர் அபிஷேகம் வேண்டும், தினமும் வேண்டும், எப்பொழுதும் வேண்டும். ஹல்லேலூயா. அழைப்போம் அவரை.